புருஷோத்தமே யௌச சந்திராத்க நக்ஷத்ராகம் திஷோ பூர்மஹோததிஹி வாசுதேவஸ்ய வீர்யேண விதிருதானி மஹாத்மனஃ சசுராசுர கந்தர்வம் சயக்ஷோரக ராட்சஸம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948 பாத்ரபத மாதம் 7 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 12 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 29 தேதி சனிக்கிழமை. ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. குறளமுதம்.
1: உடை செல்வம் ஊ ஒளி கல்வி என்று ஐந்து

0: கொளின்
1: சூதாட்ட கூட்டத்தில் சேர்ந்தால் உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி, பயன் ஆகிய ஐந்தும் தொலைந்து போகும். குறள் எண் 939, அதிகாரம் சூது.
0: உடை, செல்வம், ஒளி, கல்வி என்று ஐந்தும் அடையாவா மாயம் கொளின்.
1: சூதாட்ட கூட்டத்தில் சேர்ந்தால் உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி, பயன் ஆகிய ஐந்தும் தொலைந்து போகும். குறள் எண் 939, அதிகாரம் சூது.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7, 8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா தொற்று பரவலை தடுக்க முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: பக்தி நேரம்.

உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். 6:02 ஆயிட்டுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்க கேட்க போற நிகழ்ச்சி பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கக்கூடிய முதல் பாடல் கணபதியே அருள்வாய், யேசுதாஸ் குரலில் ஒலிக்கிறது.

எதையும் உங்களால் சாதிக்க முடியும் என்று நம்புங்கள். இறைவன் நமது பக்கம் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கும். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒழிக்கக்கூடிய அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் எந்த வினை ஆனாலும், பெருமாள் பாடல் தொகுப்பிலிருந்து.

உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனால் எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாது. 6:15 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் கே ஜே ஜேசுதாசின் குரலில், யார் குறை, சிவன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் மார்பை கிழித்து என துவங்கும் ஆஞ்சநேயர் பாடல். வி. கிருஷ்ணமூர்த்தியின் குரலில் ஒலிக்கிறது.

நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மை செய்து கொள்வதற்கான ஆற்றலும் நம்மிடமே உள்ளது என்பதை மறவு.

ஆதீர்கள். 6:23 நிமிடங்கள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து திருமகளே வருக என துவங்கும் பாடல், ராதா ஜெயலட்சுமியின் குரலில் ஒலிக்கிறது.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பூவை செங்குட்டுவன் அவர்களின் வரியில், பி. சுசிலாவின் குரலில் ஒலிக்கிறது செந்தாமரையில் எனத் துவங்கும் அம்மன் பாடல்.

பிறர் எதை வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும், நீங்கள் தூய்மை, ஒழுக்கம், பக்தி இவற்றிலிருந்து ஒருபோதும் விலகாதீர்கள். 6:32 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்ருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் முருகன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து ஒய் என் சர்மாவின் இசையில் கே தேவநாராயணனின் வரிகளில் பி சுசிலாவின் குரலில் வெற்றிவேல் முருகன்.

6:44 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் ஒலிக்கும் அடுத்த பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து அண்ணல் நபி என துவங்கும் பாடல். ஏ அன்வர் பாஷாவின் வரிகளில், ஜான் பீட்டர் அவர்களின் இசையில், ஏ ஆர் ஷேக் முகமதுவின் குரலில்.

0: பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா கங்கை கரையினிலே என துவங்கும் பாடல் ராஜ்குமார் பாரதியின் வரிகளில் கண்ணதாசன் வரிகளில் ஒலிக்கிறது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.
1: முருகன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது பக்தி நேரம். நேரம் 6:55. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள ரத்தினம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். தமிழகத்தின் முக்கியமான உணவு தானியம் நெல். இது உற்பத்தி செய்யப்படும் பகுதி காவிரி டெல்டா என்று சொல்லக்கூடிய பழைய தஞ்சாவூர் மாவட்டம். இதன் முக்கிய நீர் ஆதாரமே காவிரி ஆறுதான். காவிரியின் நீர் வளம் கர்நாடகாவை நம்பியிருக்கிறது. அங்கிருக்கும் கபினி அணை, கிருஷ்ணராஜசாகர், ஹேமாவதி, ஹேரங்கி ஆகிய 4 அணைகளிலிருந்து கிடைக்கிற தண்ணீர் காவிரிக்கு வந்து நமது மேட்டூர் அணையில் தேக்கப்பட்டு பிறகு டெல்டாவை நோக்கி போகுது. தமிழ்நாட்டில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மேட்டூர் அணையின் கொள்ளளவு 93.4 TMC. சரி, அது என்ன TMC? 1000 மில்லியன் கன அடி, 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், 2830 கோடி லிட்டர் தண்ணீர் என்பதுதான் ஒரு TMC. இந்த ஒரு TMC தண்ணியை வச்சு சென்னை மாநகருக்கு சுமாராக 1 மாதத்துக்கு குடிநீர் விநியோகம் செய்யலாம். ரத்தினமையா, நமது மேட்டூர் அணையின் கொள்ளளவு 120 அடி. இதில் 50 அடிக்கு தண்ணீர் இருந்தால் அதன் அளவு 18 TMC. 75 அடியை தொட்டால் 37 TMC. 100 அடி அளவுக்கு தண்ணீர் அளவு எட்டுச்சுன்னா 60 TMC தான் தண்ணி இருக்கும். ஆனால் அடுத்த 20 அடியை தொட 33 TMC தண்ணீர் தேவை. அந்த அளவுக்கு மேலே பறந்து விரிந்து இருக்குது மேட்டூர் அணை. மக்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, உதாரணத்துக்கு மேட்டூர் அணையின் நீர் மட்டம் 94 அடியை தொட்டிருக்குன்னா நீர் இருப்பு 54 TMC. மொத்த கொள்ளளவில் இது 57%. 120 அடியில் 100 அடியை எட்டியிருக்குன்னா அது ஒரு பரபரப்பான செய்தியாக பேசப்படும். அணையின் கொள்ளளவு 60 TMC தான், கிட்டத்தட்ட 2/3 அளவுக்குத்தான் தண்ணீர் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு கனஅடி நீர் என்பது 28.3 லிட்டர். ஒரு TMC என்பது 2830 கோடி லிட்டர். நமக்கு 2 பருவமழை காலங்கள், 1 தென்மேற்கு மற்றொன்று வடகிழக்கு. இந்த பருவமழை காலங்களில் பெய்யும் மழை நீரை நல்லபடியாக சேமித்து வைத்து பயன்படுத்தணும். பெய்யும் மழை நீர் வழிந்தோடி கடலில் கலக்கக்கூடாது. நம்ம பூமிக்குள்ளே நிலத்துக்குள்ளே இறங்கணும். அப்போ தான் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். அதோட நாம் தண்ணீரை பூமியிலிருந்து எடுப்பதற்கு பதிலாக மேலே வானத்திலிருந்து பெற முயற்சிக்கணும். அதற்கு கீழே பூமியில் பசுமை பரப்பு அதிகமாக இருக்கணும். கான்கிரீட் காடுகளுக்கு மாற்றாக பசுமை மாறா காடுகளை உருவாக்கணும். மரங்கள் தான் மனிதனுக்கு சுவாசத்தை கொடுக்கின்றன. வீட்டை பற்றியே நினைக்க நேரமில்லாத மனிதனுக்கு மரங்களையும் செடி கொடிகளையும் நினைக்க எப்படி நேரம் இருக்கும்? சுமார் 30-35 வருடங்களுக்கு முன்னால் தண்ணீர் பாட்டிலில் அடைத்து விற்கப்படும்னு யாராவது அப்போது சொல்லியிருந்தால் சிரிச்சிருப்போம். காரணம், தண்ணியை போயா விற்பனை செய்வாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு அதுதான் நடைபெறுது. இன்னைக்கு 1 லிட்டர் பால் விலைக்கு நிகராக தண்ணீரும் விலை போகுது. ரத்தினமையா, பாலை வனம் சோலை வனமாக வேண்டும், பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும் என்பார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் ஆகிய 4 வகை நிலங்களை வைத்து தமிழர்கள் நல்ல முறையில்தான் வாழ்ந்து வந்திருக்காங்கன்னு இலக்கியம் சொல்லுது. குறிஞ்சியும் முல்லையுமே ஒன்றுக்கொன்று திரிந்து காடு மலையும் கலந்த பகுதிகளே பாலை என்று நமது முன்னோர்களின் வரலாறு கூறுகிறது. பாலை வனமாக நமது தமிழகம் ஒருபோதும் இருந்ததில்லை. அவ்வளவு சிறப்பான பூமியாகவே உலகமும் இரு

0: இருந்திருக்கு. பசுமையான உலகமே எல்லாருக்கும் நல்லது. பச்சை பசேல் என்ற வயல்வெளியை பார்க்கும் போதெல்லாம் நமது மனம் எவ்வளவு சந்தோஷம் கொள்ளும். அதை அனுபவிக்க வீட்டுக்கு ஒரு மரக்கன்றாவது நடுங்கள், அதை மரமாக்க முயற்சி செய்யுங்கள். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

குட் மார்னிங் இன்னைக்கு காலை வணக்கம். 7:58 ஆகிட்டு இருக்குங்க. 7:01 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரெயின்போ எஃப்எம் 101.4 இந்த ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்க போகிற நிகழ்ச்சி, உற்சாகமாக கேட்க போகிற நிகழ்ச்சி வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில் உங்களுக்காக வந்திருக்கிறது வீராதான். எண்ணமும் செயலும் நல்லா இருந்தால் கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படியே முகம் தேஜஸ் ஆகிடும்டா அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு நம்ம வள்ளுவர் தாத்தா சொன்ன விஷயத்த அப்படியே நம்ம வந்து இந்த இடத்துல இம்ப்ளி பண்ணுறோம். ஓகேவா? அதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், நாள் முழுக்க நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து செய்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்னா அது ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கும். ஓகே, அதனால் சின்ன சின்ன விஷயங்களை நோட் பண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி செம்ம ஜாலியாக இருங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு மனிதருடைய பிறந்தநாள், தியான்சந்த் அவர்களுடைய பிறந்தநாள். அதனால் இது தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுது. இந்த தேசிய விளையாட்டு தினம் அப்படின்னு வரும்பொழுது அதுக்குள்ளே ஹாக்கி இருக்கு இல்லையா, அதனால் ஹாக்கி சம்மந்தமாக ஒரு கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு காலையில் யோசித்து உங்களுக்காக அந்த கேள்வியை நான் ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் எந்த ஆண்டு இந்த ஹாக்கி விளையாட்டை சேர்த்தாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஹாக்கி விளையாட்டு எந்த ஆண்டு ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறதான் கேள்வி. அந்த ஆண்டு எந்த ஆண்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவீங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது, சிம்பிளான மேட்டர் தான் உங்களுக்கு. அதனால் உடனே என்ன பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படிங்கிற நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜில் போயிட்டு உங்களுடைய கமெண்ட்டை தட்டி விடுங்க. இப்போது நிகழ்ச்சியில் முதல் பாடலாக எந்த படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாணயம் படத்துலேருந்து கொடுக்குறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மனுஷனா நாணயமாக இருக்கணும் சார் அப்படிங்கிறத நம்ம இந்த பாட்டையும் தொடங்குவோம். ஸோ எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடப்பட்டு, தாமரை வரிகளை ஜேம்ஸ் வசந்தன் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எங்கள் எல்லாரும் சமதி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

அடடா, காலங்காத்தால இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டு இந்த நாளை நீங்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், இந்த நாளில் உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நினைக்கிறேன். அந்தளவுக்கு அற்புதமான ஒரு பாட்டு. இன்னும் சொல்லப்போனால் வைரமுத்து எழுதின பாடல்கள்லையே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாங்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்கும். அதாவது கடல், மலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமியில் இயற்கையான விஷயங்கள் என்ன இருக்கோ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ரொம்ப ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு பாட்டு. அதுலேயும் வந்து இந்த காற்றோடு தன்னை அசைகின்ற ஓசையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கரை கொண்ட பாறை மேல் கடல் கொண்ட அலை வந்து கைதட்டும் ஓசை சங்கீதமாக இருக்கட்டும், தண்ணி மேலே தவளை ஜம்ப் பண்ணி போகுது சார், அதை எடுத்து எழுதியிருக்காரு வைரமுத்து. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இந்த பாட்டில் அவ்வளோ விஷயங்கள், ஒவ்வொரு லைனுமே வந்து அட்டகாசமான வரிகளாக எழுதி கொடுத்த வைரமுத்துக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ மலேசியா வாசம் சுஜாதா பண்ண பாட்டு வைரமுத்து வரிகளை ஏறவான் மியூசிக்கில் நம்ம கேட்டு முடித்தோம். மின்சார கனவு படத்துக்காக வணக்கம் சென்னை கேட்டுருக்கீங்க வீரா கூட. வணக்கம் சென்னையில் 7:18 என்ன விஷயம் இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன் முதன் முதல்ல வந்து ஒலிம்பிக் கேமில் எப்போ இந்த ஹாக்கி விளையாட்டை சேர்த்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்படி கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு நபருடைய பிறந்த நாள். அதாவது ஒரு நாட்டினுடைய அதிபர் ஹிட்லரே வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இவரை நீ எங்கள் டீமுக்காக வந்து விளையாடுங்க, உங்களுக்கு நான் குடியுரிமை கொடுக்குறேன், ஜெர்மன் சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு வழங்குறேன் அப்படின்னு கேட்ட ஒரு மனிதர் யார் அப்படின்னா, அவர் தான் தியான்சந்த். ஸோ தியான்சந்துடைய 121வது பிறந்தநாள் இன்னைக்கு. இந்த 121வது பிறந்தநாளில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல வேண்டியதுக்கு நிறைய இருக்குது. 1905 பிறந்தவர் இவர். ஆக்சுவலாக இவருக்கு வந்து நிறைய பேர் இருக்குங்க. கிரிக்கெட்டில் எப்படி பிராட்மேனை சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஹாக்கியில் நிறைய விஷயங்களை இவர் பண்ணியிருக்காரு. பல உலக சாதனைகளை படைச்சிருக்காரு. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான நாள் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து சர்வதேச அணு ஆயுத சோதனை

சோதனைக்கான எதிர்ப்பு தினம். ஏன் சர்வதேச அணு ஆயுத சோதனைக்கான எதிர்ப்பு தினமாக இன்னைக்கு கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான விஷயங்களையும் உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, 7:20 அடுத்த நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீல் அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி அடுத்தது அமெரிக்காவெல்லாம் போகிற மாதிரி ஒரு பாட்டு வாரணமாயிரம் படத்துலேருந்து உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஹரிஹரன் தேவன், அதுக்கப்புறம் பிரசன்னா பண்ண பாட்டு தாமரை வரிகளில் ஹாரி ஜராஜ் மியூசிக்கில். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம். என்ன படம் கேட்குறீங்க? வாரணமாயிரம். ஸ்டே டியூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமத்தோடு.

0: த்ரீ படத்துக்காக பாட்டு கேட்டு முடிச்சோம். விஜய் ஜெயதாஸ் பாடின பாட்டு, ஸ்வேதா மகனோட சேர்ந்து தனுஷ் அவர்கள் எழுதின பாட்டு, அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல. நேரம் 7:30. சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கா சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால். சைபால்
2: அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மைதான். ஒருத்தருக்கு அளவுக்கு மீறிய புகழ் வந்துட்டதுன்னு வச்சுங்க, அது கூட ஆபத்தா போயிடுறது உண்டு. பழங்காலத்துல எல்லாம் கிரேக்க தேசத்துல ஒரு பழக்கம் உண்டான், அதாவது யாராவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னா அதுக்கு ஒரு வழி உண்டு. அதாவது ஒருத்தரை நாடு கடத்தணும்னு மக்கள் விரும்புகிறாங்கன்னு வச்சுங்களேன், அவர் பேரை ஒரு மண்பாண்ட ஓட்டு சில்லில் எழுதி அதை வந்து ஒரு குறிப்பிட்ட பொது இடத்துல போட்டுற வேண்டியது, அவ்வளவுதான். இது மாதிரி பல பேர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எல்லாம் அப்படியே குவிஞ்சு போயிடும். அந்த ஓட்டாஞ்சில்லு குவியலில் யாருடைய பேர் அதிகமாக இருக்குதோ அந்த நபரை ஒரு 10 ஆண்டுகள் நாடு கடத்தி விடுவாங்க. இது அந்த ஊர் வழக்கமாக. ஒரு நாள் அந்த குவியலுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கிறான். அவன் கையில் ஒரு ஓட்டாஞ்சில் வச்சுருக்கிறான். அதில் யாரோட பேரையோ எழுதணும், எழுதி அந்த இடத்துல போடணுங்கிறது அவன் ஆசை. ஆனால் அவன் படிக்காதவன், அதனால் எழுத தெரியல. யாராவது அந்த வழியாக வர்றாங்களான்னு பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தான். ஒரு பெரியவர் வந்துக்கிட்டு இருந்தார், அவர்கிட்ட ஓடினான், கையில் இருந்த மண்பாண்ட சில்ல கொடுத்தான். ஐயா இதில் ஒரு பேர் எழுதி கொடுங்களேன்னா, அந்த பெரியவர் அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு என்ன பேர் எழுதணும் சொல்லு அப்படின்னா, இவன் சொன்னான், அரிஸ்டைடிஸ் அப்படின்னு எழுதுங்க அப்படின்னா. இதை கேட்டதும் அந்த பெரியவருக்கு அதிர்ச்சி, ஏன்னா அவர் தான் அரிஸ்டைடிஸ், தத்துவ மேதை அரிஸ்டைடிஸ் அவர். இருந்தாலும் நான் தான் அதுங்கிறத காட்டிக்காமல் அந்த ஆளுகிட்ட கேட்டார், அது சரிப்பா அரிஸ்டைடிஸுங்கிற பேரை எழுத சொல்கிற, அவர் உனக்கு என்ன கெடுதல் பண்ணார், அவர் பேரை இதில் எழுத சொல்கிறியே அப்படின்னு கேட்டிருக்கார். அதுக்கு இவன் சொன்னானா, அவர் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணலை, அவரை நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்ட்டுருக்கான். அப்புறம் எதுக்காக அவரை வந்து நாடு கடத்தணும்னு நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்டிருக்கார். இப்போ அந்த ஆள் சொல்கிறான், அரிஸ்டைடிஸை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவர் ரொம்ப நல்லவர், அவர் ஒரு பெரிய அறிவாளிங்கிறாங்க, அவர் ஒரு பெரிய வள்ளல் பேரறிஞர், இப்படி எல்லாரும் சொல்கிறத கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப அழுத்து போயிட்டுது, அதனால தான் வெறுப்பாயிட்டேன் அப்படின்னு நானும். இதிலேருந்து என்ன தெரியுது, நாம் நல்லவனாக இருக்கிறதுல ஒன்றும் இடைஞ்சல் இல்லை, ஆனால் நம்மளை நல்லவன் நல்லவன் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இடைஞ்சல் ஆரம்பம்னு அர்த்தம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சி போகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதவங்களில் ஆப்ரஹாம் லிங்கனும் ஒருத்தரான். அவர் ஒரு தடவை தன்னுடைய நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாராம். ஒருத்தர் கேட்டிருக்கார், ஒரு மனுஷனுக்கு கால்கள் வந்து எவ்வளோ உயரம் இருக்கணும் அப்படின்னு கேட்டாராம். இதுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாராம், அது என்ன இடுப்புலேருந்து தரையை தொடுற அளவுக்கு உயரம் இருந்தால் போதும் அப்படின்னாராம்.
0: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.
1: முகத்தில் பருவார் சைபால்,
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

ஊருக்குள்ளே எத்தனையோ பொண்ணு இருந்தோம், நான் ஏன் சார் ஜெஸ்ஸியை லவ் பண்ணேன்? ஏன்னா ஜெஸ்ஸி தான் என் வீட்டுக்கு மொட்டை மாடியில் இருந்தாங்க, ஐ மீன் மேல் போர்ஷனில் இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும், சொல்ல முடியாதுல்ல. 7:39 ஆகிட்டு இருக்கு, ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை கேட்டிருங்க. வணக்கம் சென்னையில் விஜய் பிரகாஷ் சுசானே பிளாசே பாடின பாட்டு பிளாசேவோட வரிகளில் நாம் வந்து கேட்டு முடித்தோம். யாருடைய வரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாசே கௌதம் வாசுதேவ் மேடம் இதெல்லாம் சேர்ந்து பண்ண பாட்டு, ஏஆர் ரமான் மியூசிக்கில் விண்ணை தாண்டி வருவாயா அப்படிங்கிற படத்திலிருந்து. தாமரை தான் இந்த பாட்டை எழுதினது. ஆக்சுவலாக

அந்த ரேப் போர்ஷனை மட்டும் பிளாஸ் எழுதியிருப்பாரு, நானே இதை எழுதிட்டு பாடுறேன் அப்படின்னு அவர் எழுதியிருப்பாரு. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஜெயான் சந்துடைய பிறந்த நாள், அவருடைய 121வது பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து தேசிய விளையாட்டு தினம். ஸோ தேசிய விளையாட்டு தினத்தை நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது தியான் சந்த் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அப்படின்னு ஏற்கனவே சொல்கிறேன். சொல்லி முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் சொல்லி அப்படின்னு கேட்குறது என் காதில் கேட்குதுங்கிறதுனால இந்த நேரத்தில், அதாவது முதல் தேசிய விளையாட்டு தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 அது வந்து கொண்டாடப்படுது, ஆகஸ்ட் 29 அப்படின்னு. ஹாக்கி அணியினுடைய வழிகாட்டியாக தியான் சந்தை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஹாக்கியுடைய சாகச நாயகன் அப்படின்னு இவர் வந்து பரவலாக அறியப்படக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ இந்த தேசிய விளையாட்டு தினத்தினுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளையாட்டுடைய முக்கியத்துவம் என்ன, இது ஏன் அனைத்து மக்களுடைய குடிமக்களுடைய அன்றாட வாழ்க்கையில் முக்கியமாக ஒன்றா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு அது வந்து தேவையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இது சம்மந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியை வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா? ஸோ ஹாக்கி வீரர் மேஜர் தயான் சந்த் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்திய ஹாக்கி அணியில் இருந்தவர். அதாவது முதல் மேட்ச்லையே இந்திய ஹாக்கி அணி நட்சத்திரமாக அவர் ஜொலிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத தாண்டி 1928 ஆம்ஸ்டர்டாமில் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் வேர்ல்டு கப்புக்கு இந்தியன் டீம் போகுதுங்க. அப்படி போகும்பொழுது அதில் 2 அடித்து இந்தியாவுக்கு பதக்கத்தை வாங்கி கொடுக்காரு. 3-0 அப்படிங்கிறதுல அதில் வந்து வின் பண்ணுறாங்க இந்தியா. ஓகேவா? நெதர்லாண்டுக்கு எதிரான மேட்ச், அந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து 3 மேட்ச் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1928, அதுக்கப்புறம் வந்து 35 அடியில் நடந்த தொடர், இதெல்லாமே வந்து அவர் கோல் அடிக்கிறாரு. ஆக்சுவலாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்றுக் கொடுத்த ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லலாம். 1928, அதுக்கப்புறம் 32 லாஸ் ஏஞ்சல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 36 பெர்லின் அப்படின்னு 3 ஒலிம்பிக்கில் தொடர்ச்சியாக இந்தியா வந்து ஹாட்ரிக் தங்கப்பதக்கங்களை வெல்றதுக்கு முக்கிய பங்கு ஆற்றினவர் இந்த தியான் சந்த். மொத்தமாக அதில் மட்டும் அவர் அடித்த கோல்களுடைய எண்ணிக்கைங்கிறது 39. இவர் பங்கெடுத்த 19 வருட ஹாக்கி போட்டியில் மொத்தமாக 185 ஆட்டங்களில் விளையாடி 570 கோல் அடிச்சிருக்காரு. இதையெல்லாம் சேர்க்காமல் நீங்கள் வந்து இந்த ரஞ்சி டிராஃபி மாதிரி ஊருக்குள்ளே நடக்கிற மேட்ச்லாம் இருக்கலாம், அதெல்லாம் சேர்த்திங்கன்னா 1000 கோலுக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு மாயாஜாலக்காரராக, ஒரு மேஜிக் மேனாக இந்த ஹாக்கியில் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து உலகமே ஆச்சரியப்பட்டது. அப்படி ஆச்சரியப்பட்ட நபர்களில் ஒருத்தர் தான் ஹிட்லர். ஹிட்லர் அப்படி ஆச்சரியப்பட்டு இவரை கூப்பிட்டுருக்காரு, நீங்கள் வந்து இதுக்கே வந்துருங்க, ஜெர்மனிக்கே வந்துருங்க, ஜெர்மன் சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஆனால் இவர் முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். 1956 அதுக்கப்புறம் வந்து இந்திய இராணுவத்தினுடைய பஞ்சாப் படைப்பிரிவில் மேஜராக அவர் வந்து பணியாற்றினார். அதுக்கப்புறம் அவர் ஓய்வு பெற்றார். இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிச்சாங்க. 1979 டிசம்பர் 3 இவர் இந்த பூ உலகை விட்டு பிரிந்தார். ஸோ தயான் சந்துடைய சாதனைகள் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பெரிய அளவில் போற்றப்பட வேண்டிய ஒன்று அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது இல்லை. அதனால தான் வந்து அவருடைய தினத்தை தேசிய விளையாட்டு தினமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேல் ரத்னா விருதையும் தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு இன்னைக்கு விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு இந்திய அரசாங்கம் அவருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 7:43 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை கேட்டுறீங்க. அடுத்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக அந்த அணு ஆயுத சோதனை எதிர்ப்பு தினம்ங்கிறது என்ன, அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போது உனிமேனன் அண்ட் பாம்பே ஜெய்ஷி பாடின பாட்டு, தாமரை வரிகளை ஹாரி ஜெராஜ் மியூசிக்கில் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமஸ்கிருதம்.

இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் பக்கத்து வீட்டுங்க என்ன பண்ணார், அவர் ஒய்ஃப் பேர் அமுதா, அதை வந்து ஆராதனான்னு மாத்திட்டார். 7:49 ஆயிட்டு

104.4 வணக்கம் சென்னை கேட்டிருக்கீங்க. வணக்கம் சென்னையில் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது முதன் முதல்ல ஒலிம்பிக் போட்டியில் எப்போ ஹாக்கி மேட்சை வந்து சேர்த்தாங்க, ஹாக்கி விளையாட்டை சேர்த்தாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தேன். அந்த கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. தயான் சந்த் பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரோட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அதில் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச்சில் என்ன பண்ணாராம், பயங்கரமாக கோல் அடிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது அந்த சீரீஸில் நிறைய கோல் அடிச்சுக்கிறேன், நான் ஒரு போட்டியில் வந்து அடிக்கலை, அந்த க்ரௌண்டை வந்து மாற்றிருக்காங்க. அந்த டைமில் வந்து அம்பையர்கிட்ட போயிட்டு கோல் போஸ்டுடைய அகலம் சில அங்குலங்கள் குறைவாக இருக்குது அப்படின்னு அவர் வந்து புகார் அடித்தான், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதை பார்த்துட்டு அந்த அம்பையர் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இல்லை இல்லை இவரால் இந்த மேட்சில் கோல் அடிக்க முடியலைன்னு அவர் வந்து ஏதோ சொல்கிறாரு, மாற்றி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு செக் பண்ணும்பொழுது அவர் சொன்ன மாதிரியே சில அங்குலங்கள் அது வந்து கம்மியாக இருந்துச்சான். ஸோ அந்த அளவுக்கு தயான் சந்த் வந்து அந்த ஹாக்கியில் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்காரு. கோல் போஸ்ட் எந்த அளவுக்கு லெங்க்த் இருக்குது, வெக்த் இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் மெஷர் பண்ணுற அளவுக்கு, அதாவது விளையாடும் பொழுதே மெஷர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட தயான் சந்துடைய பிறந்தநாள் தான் இன்றைக்கி 121st பிறந்தநாள். அடுத்ததான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த கமெண்ட்டை வந்து எட்டி பார்ப்போம், யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பேர் வந்து சரியான ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. மாலினிதேவி அருணாச்சலம் பதில் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹாக்கி விளையாட்டு முதல் முறையாக 1908 லண்டன் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டது அப்படின்ட்டு இருக்காங்க. கோடைக்காலத்தில் கோடைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மணலி பெரியசாய ஜெயக்காடு ஜெயக்குமார் வந்து தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய மிக மிக அருமை கருத்துள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை சார், அதுலேயும் அந்த ஆப்ரகாம் லிங்கன் வந்து கால் மேட்டர் சொன்னார் பார்த்தீங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்தது சந்திரன் வந்து குட் மார்னிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. வி மோகன் 1908 போட்டிருக்காரு. குணாலன் அண்ணாமலை வந்து லண்டன் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் முதல் முதலாக ஹாக்கி விளையாட்டு சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் ஜெயவனூர் ஜோதி லட்சுமி வந்து லண்டன் ஒலிம்பிக்கில் முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக அறிமுகமானது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1928 ஆம்ஸ்டர்டாம் ஒலிம்பிக்கில் முதல் நிரந்தர விளையாட்டு போட்டியாக தொடர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாமினி குட் மார்னிங் சொல்லியிருக்காரு. ஏவிஎம் அவென்யூ திவாகரன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு 1908 அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிற இனிய நற்காலை வணக்கம்லாம் சொல்லியிருக்கிறது பூபாலன். கும்புடு போட்டிருக்காருப்பா. வீரதுரை வந்து காலை வணக்கம் சொல்லிட்டு ஆன்சர் லண்டன் அப்படின்னு இருக்காரு. குட் மார்னிங் ஆல் லிசனர்ஸ் ஆர் ஜே வீரா, மை ஆன்சர் இஸ் 1908 தருமபுரி நரேஷ். ஓகே, ஐஸ் காக்கியெல்லாம் அவர் அனுப்பிச்சிருக்காரு. பூபாலன் பள்ளப்பாளையத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு, ஆன்சரையும் சொல்லியிருக்காரு. ராமேஸ்வரம் ராகேஷ் அவரும் 1908 சொல்லிருக்காரு. சக்தி வந்து இனிய காலை வணக்கம், உளுந்தூர்பேட்டு தாலுக் வடக்கரும்பூர் இளவரசி வேதிகா நிஷா ஸ்ரீபிரியா 1908. இங்கெல்லாம் போயிட்டு 1908 விளையாண்டாங்களாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. பிரகாஷ் டிபிஎஸ் வந்து கர்நாடகா மணிலம் ஷியாமலா பிரகாஷ் 1908 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் ஹாக்கி விளையாட்டு ஃபீல்டு ஹாக்கி முதன் முதலில் 1908 லண்டன் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு அனுப்பிட்டு பண்ணியிருக்காரு. நந்து ஜெயா வந்து ராமச்சந்திரன் திருத்தணியிலிருந்து 1908 அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து குட் மார்னிங் சொல்லி ஒரு ஹிந்தியிலிருந்து ஒரு பேர் வந்திருக்கு, மகராஜ் கிருஷ்ணன் புரி கோஸ்வாமி லக்ஷ்மி தேவி கோஸ்வாமி நகோரா சட்டீஸ்கர் சே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரில தான் நம்ம ஷோ கேட்குறாங்கல்ல, ஆன்சர் வந்து 1908 சொல்லிட்டு சிவன் அருண் சொல்லியிருக்காரு. பொன்னியம்பேடு வண்டை கணேசன் வீரா அவர்களுக்கு இனி காலை வணக்கம்னு சொல்லிட்டு சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு இருக்காரு. நன்றி சார். சூளை ரீஜா மனோகரன் வந்து இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, புது கேசாவரம் வஜ்ரவேலு 1908 சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு செய்யார் சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. இந்த வஜ்ரவேலு அப்படிங்கிறது ஏதோ படத்தில் வரும்ல, டைலாக் ஐ மீன் நேம் வரும்னு நினைக்கிறேன். ராஜபாளையத்திலிருந்து பிரபு வீரா இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காரு. குடமாண்டப்பட்டி ஜெயசீலன் லண்டன் மாநகரில் லண்டன் மாநகரிலே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு 1908 அப்படின்னு. ஹேமலதா வந்து காஃபி எல்லாம் கொடுத்துருக்காங்க, நன்றி. அடுத்தது 1908 நிகழ்ச்சிகள் அருமை சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சின்னதுரை அதிகாரப்பட்டிலன்னு சொல்லிருக்காரு. அதிகாரப்பட்டின்னு ஒரு ஊரா சார், ரொம்ப அதிகாரமாக இருப்பீங்களா? ஓகே, மதுரை சோ சண்முக சுந்தரம் வந்து 1908 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொன்னியம்பேடு வண்ணை கணேசன் வணக்கம் சொல்லிட்டு 1908 சொல்லிருக்காரு, நைஸ் அப்படின்னு கைத்தட்டிருக்காரு. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கார். பத்மா சவுந்தரராஜன் வந்து பூங்கொத்தலாம் அனுப்பியிருக்காங்க. பூபாலன் பள்ளப்பாளையத்தில் இருந்து யோகாசனம்லாம் அனுப்பியிருக்காரு. சார் டியூட்டி பண்ணும்போது யோகாசனம் பண்ண முடியாது சார், அப்புறம் தான் முடிச்சுக்கிறேன், இல்லை நான் காலையில் நாளைக்கு எந்திரிச்சு பண்ணுறேன். பூபாலன் அதே மாதிரி தான் ஏதோ ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிருக்காரு. கருப்பசாமி கருப்பண்ணன் ரங்கசாமி வந்து பூங்கொத்து அனுப்பிச்சிருக்காரு. பாடல்கள் அருமையாக உள்ளதுன்னு பத்மா சவுந்தரராஜன் சொல்லிருக்காங்க. மணலி பெரியகாடு ஜெயக்குமார் வந்து

இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதமான பாடல்கள் நன்றிகள் சொல்லி 1908 விடையளிச்சிருக்காரு ஹேமலதா. அதுக்கப்புறம் வந்து பூபாலன் பல்லப்பாளையம் ரன்வீர் சிங் அனுப்பிச்சிருக்காரு. ஆரம்ப பாடலே எங்களை பன்னீர் தூவி வரவேற்றது போல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு சூளை ரீஜா மனோகரன். ஓகே, தென்கட்சி சுவாமிநாதனுடையதையும் பாராட்டியிருக்காங்க. ரமா வந்து 1908 லண்டன் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியான ஆன்சர் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காதலில் விழுந்தேன் படத்திலிருந்து ஒரு பாட்டு கேட்க போறோம். இந்த பாட்டை கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி உதிர்தல் பிரச்சனையும் இல்லாமல் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் வித் ரெயின்போ FM 101.1.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளைஞர்கள் அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு விளையாட்டுகளில் சாதனை படைக்கும் எண்ணத்தை தூண்டுவதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நலனில் மத்திய அரசு அதிக அக்கறை கொண்டு செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். லாவோஸ் நாட்டுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா கூறியுள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7, 8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் உணவகங்கள் மற்றும் பேக்கரிகளில் விற்பனை செய்யப்பட்ட காலாவதியான உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பேருந்தும் இருசக்கர வாகனமும் மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கொஞ்சம் சீக்கிரம் நா,
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா விரு விருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

எட்டு மணி 3 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்ஷோ ரெயின்போ தான் கேட்க ஆரம்பிச்சிருங்க. இந்த ரஷ்ஷோ ரெயின்போல பயங்கர பிஸியா இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சில பேருக்கு ஆஃபீஸ் இருக்கும், சில பேருக்கு ஆஃபீஸ் இருக்காது. ஸ்கூல் மேக்ஸிமம் வந்து லீவாக இருக்கும். சார் முக்கியமாக படிக்கக்கூடிய இந்த +2 மாணவர்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சிருப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, பைக்கில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட் போட்டுருப்போங்க. பில்லியன் ரைடரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுருப்போங்க. அதே மாதிரி காரில் நடந்து போகிறவங்க சீட் பெல்ட்டை போட்டுங்க. பஸ்ஸில் போகிற நீங்கள் வந்து ஃபுட்பாலெலாம் அடிக்காதீங்க. முடிஞ்சளவுக்கு உள்ளே போயிட்டு உட்காந்து அந்த கதவை மூடிட சொல்லுங்க. கண்டக்டர் அவங்களையும் மூடினா நீங்கள் மூடிட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஓரமாக நடந்து போகிறீங்கன்னா தயவு செஞ்சு ஓரமாக நடந்து போங்க, ஓகேவா? பெடஸ்ட்ரியன் ஏரியாவில் மட்டுமே நடந்து போங்க, வேற எங்கேயும் குறுக்கெல்லாம் போகாதீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ 8:04 என்ன பண்ண போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே போன ஊரில் நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த கேள்வியை கேட்டு அந்த கேள்விக்கு ஆன்சர்லாம் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே சரியான பதில் தான் கொடுத்துருக்கீங்க, அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. 1908 அப்படிங்கிறதான் சரியான விடை. ஸோ 1908 தான் முதன் முதல்ல வந்து ஹாக்கி அப்படிங்கிற மேட்சை, ஹாக்கிங்கிற விளையாட்டை வந்து ஒலிம்பிக்கில் சேர்த்தாங்க. மென் ஃபீல்டு ஹாக்கி வந்து 1908 தான் சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமன் டெபியூ அப்படிங்கிறது வந்து 1980 நடந்துச்சு மாஸ்கோ ஒலிம்பிக்கில். முதன் முதல்ல வந்து ஹாக்கி விளையாட்டு போட்டி, பெண்களுக்கான ஹாக்கி விளையாட்டு போட்டியை வந்து ஒலிம்பிக்கில் சேர்க்கப்பட்டது. அப்புறம் இந்தியா வந்து எப்போ உள்ளே போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1928 போச்சு. 1928 உள்ளே போகும்பொழுதே

நம்ம தயான் சந்துடைய தலைமையில் உள்ளே போகும்பொழுது அவர் வந்து ரெண்டு கோல் அடித்து அதில் வந்து ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஹாட்ரிக்காக வின் பண்ணாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அவ்வளோதான். அடுத்தது என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த அணு ஆயுத எதிர்ப்பு தினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இரண்டாம் உலகப் போரில் முதன் முதல்ல அணுகுண்டு அப்படிங்கிறது ஹிரோஷிமா நாகசாகி அப்படிங்கிற ஜப்பானின் இரண்டு நகரங்களில் அதிகமான மக்கள் தொகை இருந்த நகரங்களில் வீசப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது வந்து பல லட்சக்கணக்கான மக்களுடைய உயிரை பறித்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு தான் இந்த அணுகுண்டுங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி உலகமே வியந்து பார்க்க ஆரம்பிச்சது. அதாவது அணு ஆற்றல் அப்படிங்கிறது எந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. அணுவை வச்சு நல்லது பண்ண முடியும், அதே நேரத்தில் இந்தளவுக்கு தீமையும் பண்ண முடியுமா, கெட்டதும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகள் வந்து போட்டி போட்டுட்டு அணு ஆயுதங்களை தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி முனைப்பில் ஈடுபட்டாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து கரெக்டாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1945 இருந்து இப்போ வரைக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 மேற்பட்ட அதிகமான சோதனைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும், அதாவது அணு ஆயுத சோதனைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. எப்போ எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு அணு ஆயுத சோதனை கூடம் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து சோவியத் ரஷ்யா நிறைய அணு ஆயுத சோதனையை வந்து அந்த பகுதியில் பண்ணாங்க. நார்த் ஈஸ்ட் கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, இர்டிஷ் ரிவர் அப்படிங்கிற ஆறுக்கு பக்கத்தில் ஓடக்கூடிய ஒரு இடம், செமி பாலாட்டின்ஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குச்தாவ் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு நகரம். இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய சோதனை கூடம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதை கூடம்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதனுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா 18,000 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேலே. 1949 இருந்து 89 வரைக்கும் இது வந்து ஆக்டிவாக இருந்துச்சு. இதில் 456 நியூக்ளியர் டெட்டனேஷன்ஸ் பண்ணியிருக்காங்களாம், 116 அட்மாஸ்பெரிக் அண்டு 340 அண்டர்கிரவுண்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அந்த அளவுக்கு மிகப்பெருசு நிறைய சோதனைகளை வந்து சோவியத் ரஷ்யா சோவியத் யூனியனாக இருந்தப்போ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1991 இதை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. 1991 இதை க்ளோஸ் பண்ணும்பொழுது அது க்ளோஸ் பண்ணுற டே வந்து ஆகஸ்ட் 29 இந்த 1991 ஆகஸ்ட் 29 அதை க்ளோஸ் பண்ணாங்க இல்லையா. க்ளோஸ் பண்ணத்துக்கு பிறகு கஜகஸ்தான் நாடு, அந்த கஜகஸ்தானில் இருக்கக்கூடிய அது பகுதி தான் அது, அந்த கஜகஸ்தான் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஐக்கிய நாடுகள் சபைக்கு எடுத்துகிட்டு போய் இதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2009 டிசம்பர் 2 நடைபெற்ற ஐக்கிய நாடுகளுடைய பொதுச்சபையின் 64வது அமர்வு கூட்டத்தில் இந்த தீர்மானம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 29 அணுசக்தி சோதனைக்கு எதிரான நாள், இன்டர்நேஷ்னல் டே அகைன்ஸ்ட் நியூக்ளியர் டெஸ்ட் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு எந்த நாடும் இந்த அணு ஆயுத சோதனையை மேற்கொள்ளலை அப்படிங்கிறது உண்மை. இந்தியா அணு ஆயுத சோதனை பண்ணாங்க, பொக்ரான் இதெல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே 1990களிலேயே இதை பண்ணிட்டாங்க. இது இந்த தீர்மானம் கொண்டு வந்தது 2009. ஸோ அதுக்கு பிறகு இது நடக்கலை. ஏன்னா அணு ஆயுத சோதனைகள் நடக்கிறதுனால அவங்க வந்து அதில் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட வந்து மிகப்பெரிய ஆயுதம் இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிறாங்க, தங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு எந்தளவுக்கு ஏற்படுது அப்படிங்கிறத வந்து கவனிக்க ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு இடத்துல அணுகுண்டு போடுறதுனால என்ன பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது வேறு, அது எவ்வளோ பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வேறு. பட் ஒரு இடத்துல டெஸ்ட் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணுறதுனால சரௌண்டிங்ஸில் என்ன பாதிப்பு ஏற்படுது, எந்த மாதிரியான வளிமண்டல பாதிப்பு ஏற்படுது, காற்று எப்படி மாசுபடுது, மக்களுக்கு என்ன கதிர்வீச்சு அபாயம் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குல்ல, இதை எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது தான் இதுக்கப்புறம் டெஸ்ட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்படி முடிவுக்கு வந்து அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட நாள் தான் இது, ஓகேவா. ஸோ ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் 29 அணுசக்தி சோதனைக்கு எதிரான நாளாக கடைபிடிக்கப்படுது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 8:10 நெருங்கிட்டு இருக்கும் ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் அவர் ரெயின்போல உங்களுக்காக வரக்கூடிய முதல் பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து வந்துகிட்டு இருக்கு, ஷான் ரோல்டன் மியூசிக் போட்டு அவரே பாடியிருக்காரு, யுகபாரதி வரிகளை. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதோடு.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான

0: சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

8:22 ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் அவர் ரெயின்போ கேட்டிருங்க. ரஷ் அவர் ரெயின்போல பேசிக்கிட்டு இருக்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ஏதாவது கண்டுபிடிச்சி பேசணும். ஓகே, ஆக்சுவலாக ஹாக்கி பற்றி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா. ஹாக்கி பற்றி சொல்லும்போது இந்த ஹாக்கியுடைய வரலாறு என்ன, எஸ்டிடி என்ன அப்படின்னு எட்டி பார்த்தா, கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருடங்களுக்கு பிறகு, ஐ மீன் 4000 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போகணும் போல அந்தளவுக்கு அதனுடைய எஸ்டிங்கிறது ரொம்ப நீண்டுக்கிட்டே போகுது. அதாவது 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடி ரோமில், ஸ்காட்லாண்டில், ஈஜிப்தில், சவுத் அமெரிக்கா நாடுகளில் வந்து இதை விளையாண்டுருக்காங்களாம். அப்போ வந்து ஒரு வளைஞ்ச கம்பை வச்சுக்கிட்டு பந்து மாதிரி ஏதோ ஒன்று வச்சுட்டு உருட்டி உருட்டி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த கேமுக்கு ஹாக்கின்னு பேரெலாம் வைக்கல, பால் ஆன் ஸ்டிக் கேம் அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லிருக்காங்க. ஒரு பாலையும் ஒரு குச்சியும் வச்சு ஆடிக்கிட்டு இருக்க விளையாட்டு பாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் இந்த விளையாட்டு வந்து அதிகமாக பிரபலமாக விளையாடப்பட்டிருக்கு. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் அங்கே இருக்கிற பசங்கள்லாம் இந்த விளையாட்டை வந்து ரொம்ப ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. அப்போ என்ன கூத்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ வந்து ஹாக்கிக்கு ஒரு டீமுக்கு 11 பேர் பிளேயர்னு இருக்கு இல்லையா. ஸோ ஒருத்தர் வந்து கோல் கீப்பர், 10 பேர் வந்து கிரவுண்டில் இருப்பாங்க. 11 பேர் கிரவுண்டில் தான் இருப்பாங்க. சரி, ஸோ ஒருத்தர் வந்து கோல் கீப்பராக இருப்பார். ஸோ மற்ற எல்லாருமே வந்து அந்த இதாக இருப்பாங்க, பிளேயராக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுற டைமில், அதாவது இந்த 17ஆம் நூற்றாண்டில் 18ஆம் நூற்றாண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு டீமுக்கு 100 பேர் இருப்பாங்களாம். டே, என்னடா சொல்கிறீங்க 100 பேரா அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக்கு. யோசிச்சு பாருங்கள், 100 பேர் ரெண்டு டீமு, அதாவது 100-100, 200 பேர் ஒரு கிரவுண்டில் இந்த மட்டையை வச்சுக்கிட்டு விளாண்டா அது எப்படி இருக்கும்? அப்படி தான் வந்து அந்த காலத்தில் விளையாண்டுருக்காங்க, அப்படி தான் ஹாக்கி வந்து உருவாகிருக்கு, அந்த மாதிரி தான் விளையாண்டுருக்காங்க. ஸோ 100 பேர் ஆளுக்கு ஒரு பேட்டை வச்சுக்கிட்டு குச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பந்தை துரத்துறதுன்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டை விளையாண்டுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, நிறைய பேருக்கு மண்டையெல்லாம் உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் இதை வந்து ரெகுலேட் பண்ணணும், இதை ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாமே வந்து நாட்டாமையெல்லாம் உட்காந்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அப்படி முடிவு செய்யப்பட்ட ஒரு 9 கிளப்பு, இந்த ஹாக்கி கிளப்பு ஊருக்குள்ளே இருக்கிற முக்கியஸ்தர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கிளப்பு சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாக்கி அசோசியேஷன் அப்படிங்கிற ஒன்றை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணும்பொழுது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கொண்டு வந்து

உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 11 தான் கரெக்டான நம் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு டீமுக்கு 11 பிளேயர் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டைமில் தான் முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் 10 அவுட்ஃபீல்டு பிளேயர் 1 கோல் கீப்பர் அப்படிங்கிற கான்செப்டில் ஹாக்கிக்கு வந்து 11 பிளேயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கு. ஓகேவா, யோசிச்சு பாருங்கள், 100 பேர் டீமுக்கு இறங்க அதை வந்து தலையே சுற்றுது எனக்கு அதை கேட்கும்பொழுது. ஸோ ஓகே, 8:25 நிமிஷத்துக்கு ரெயின்போ எஃப்எம் 101 பிள்ளைகள். அடுத்து தான் நீங்கள் கேட்க போகிற பாட்டு என்ன படத்துலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து தங்களான் படத்திலிருந்து போடலாமா, ஜோக்கர் படத்துலேருந்து போடலாமான்னு யோசிக்கும் பொழுது ஜோக்கர் படத்துலேருந்து போடலான்னு யோசிக்கிறேன். ஓகே, ஜோக்கர் படத்துலேருந்து பாட்டு கேளுங்க. இந்த ஜோக்கர் படத்துல வர்ற பாட்டு இருக்குல்ல, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. ஒரே உறுப்பு வச்சு இந்த பாட்டு எழுதியிருப்பாங்க, யுகவார் எழுதியிருக்காரு. சுந்தரையர் பாண்ட பாட்டு, ஷான் ரோல்டன் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனிட் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமர்ப்பம்.

உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு கவிஞர் வந்து கழுத்தோறும் தேமல் இருக்கு, காலெல்லாம் பித்த வெடிப்பு அப்படின்னு பாட்டு என்னாரா, அது யோபாரி தான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பாட்டு இது. பித்த வெடிப்பு மருந்து வாங்கி கொடுத்தே அந்த பொண்ணு வந்து கரெக்டெல்லாம் பாஸ் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இதே மாதிரி பாட்டும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுகபாரதியுடைய வரிகளை பொறுத்த வரைக்கும் அப்படியே போகிற போக்கில் இந்த ரெண்டு பேப்பர் இருக்கு எடுத்துக்க, ஒரு வடையை முடிச்சு கொடு அப்படிங்கிற மாதிரி பாட்டு எழுதக்கூடிய ஒரு கவிஞராக அவர் இருக்கார் அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறதுல அப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. ஓகே, ரஷ் ஹவர் ரெயின்போ கேட்டுருங்க, 8:29 மக்கள் எல்லாருமே வந்து பாதுகாப்பாக பத்திரமா வண்டியெல்லாம் ஓட்டுங்க ரோட்டில் போகும்போது. சனிக்கிழமை தானே நீங்கள் கொஞ்சம்

தான் இருக்கும் அப்படின்ட்டு ஜாலியாக வீலிங் பண்ணுற வேலையெல்லாம் வச்சக்கூடாது தம்பி. பொறுமையாக நிதானமாக பார்த்து வண்டி ஓட்டணும். அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸை மதித்து வண்டி ஓட்டுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஹெல்மெட் போட்டு எங்கள் டூ வீலரில் போகிறீங்க, அண்டு பில்லியன் ரைடராக இருந்தால் நீங்களும் ஹெல்மெட் போட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த ஷாலை வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு இழுத்து விட்டு போகிற மாதிரிலாம் போகக்கூடாது. கரெக்டாக வந்து மடித்து பத்திரமா வச்சு எங்கள் வீலில் மாட்டிக்காமல் சேஃபாக வண்டி ஓட்டுங்க, சேஃபாக உட்காந்துட்டு போங்க. அண்டு காரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட் போட்டுங்க, அதையும் மறந்துடாதீங்க. பஸ்ஸில் போகிறீங்க தயவு செஞ்சு ஃபுட்பாலெலாம் அடிக்காதீங்க, உள்ளே போயிட்டு உட்காந்து பொறுமையாக போங்க, ஓகேவா? அடுத்து அவங்களுக்காக நமக்கு வந்து ரஷ் அவர் ரெயின்போவில் தங்களான் படத்துலேருந்து பாட்டு வெயிட்டிங்கில் இருக்குது. சிந்தூரி விஷால் பாண்ட பாட்டு உமாதி வீடு வரைகளை ஜி வி பிரகாஷ் மியூசிக்கில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸ்டேடியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எங்கள் எல்லாமே சமையல்.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற

கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படிங்கிற பாட்டை வந்து என்னதான் அனுராசிராம் பாடுறதாலும் தேவா மியூசிக் போட்டிருந்தாலும் அந்த பாட்டு யாருக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த பாட்டு இந்த வாட்டர் டேங்க் தயாரிக்கணும்னு ரொம்ப ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, தெரிஞ்சதுன்னா ஐஃபை கொடுத்தேங்க. 8:41 ஆகிட்டுருக்கு, ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை முடிஞ்சு ரஷ் ஹவர் ரெயின்போ கேட்டிருக்கும். இந்த ரஷ் ஹவர் ரெயின்போல இப்போதைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னா, வாட்டர் டேங்க் ஏப்பா கருப்பாக இருக்குது அப்படின்னு காலையில் தண்ணி திறக்கும் பொழுது எட்டி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான காரணம் என்னங்கிறது வந்து நீங்கள் கூகுளில் தினிங்களாம் கிடைச்சிரும். ஓகே, மே பேசிக்காக பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க் வந்து ஒன்று கருப்பாக இருக்கும் இல்லைனா எல்லோ கலரில் இருக்கும், இந்த கலர் தான் அதிகமாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து நீல கலர் இருக்கும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வாட்டர் டேங்குடைய அந்த கருப்பு கலருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன? அதாவது கருப்பு கலர் பொதுவாகவே வந்து ஹீட்டை அப்சர்வ் பண்ணக்கூடியது. ஓகேவா, அதாவது அந்த டார்க்காக இருக்கக்கூடிய எல்லா கலருமே லைட்டை வந்து ஸ்டாப் பண்ணும். அது நீங்கள் குடையை வந்து வச்சுருந்தீங்கன்னா அது அப்சர்வ் பண்ணும், ஆனால் லைட்டை வந்து இது ரொம்ப திக்கான லேயர் இருக்கிறதுனால ஸ்டாப் பண்ணுமா, அப்படி ஸ்டாப் பண்ணுறதுனால அந்த சன்லைட் உள்ளே போகாது. சன்லைட் உள்ளே போகாமல் இருக்கும்பொழுது உள்ளுக்குள்ளே வந்து ஏதாவது பூஞ்சைகள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகலாம், அதை அப்படி வந்து கம்ப்ளீட்டாக தடுத்துருதான். அதனால் தண்ணியை ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து டேங்குக்குள்ளே போட்டு வச்சுருந்தாலும் வெளியிலேருந்து சன்லைட் உள்ளே போகாமல் இருக்கிறதுனால உள்ளே வந்து பூஞ்சைகள் உயிர் வாழ முடியாது, வளர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூவி ப்ரொடெக்ஷன், அவங்க கார்பன் பிளாக்கை மிக்ஸ் பண்ணி தான் வந்து கொடுக்குறாங்க, பாலித்தலின் பிளாஸ்டிக் இதில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அப்படி கொடுக்கறதுனால அதில் இருக்கக்கூடிய அடிட்டிவ்ஸ் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸை அப்சர்வ் பண்ணுது. அப்படி அப்சர்வ் பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து அந்த கருப்பு கலர் இதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயமாக இருக்குது. ஸோ ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணுது, ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும், அதில் வந்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து சரியாடும், ஏன்னா அடிக்கடி ரீஃபில் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து அந்த வெந்நீர் வந்து இதாகிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கும்போது இப்போ வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு வெந்நீர் போட்டு வர்ற மாதிரியே தான் வருது டேங்கில் தண்ணி, வேறு வழி இல்லை. சில நேரங்களில் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நீல கலரில் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலரில் வச்சுருப்பாங்க. எல்லோ கலர் ரொம்ப பாப்புலராகவே இருக்கும். எல்லோ கலர் ஏன் அப்படின்னா, இந்த எல்லோ கலர் வந்து ஆக்சுவலாக எல்லோ கிடையாது, மேலே இருக்க லேயர் மட்டும் எல்லோவாக இருக்குமா, உள்ளுக்குள்ளே அதே கருப்பை தான் வச்சுருப்பாங்களாம், டே கருப்பா அப்படின்ற மாதிரி. மேலே இருக்கிற எல்லோ கலர் வைக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த எல்லோ கலர் ஒயிட் கலர் இது எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் சன்லைட்டை. ஸோ சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும்பொழுது, அதாவது எதிரொலிச்சு வெளியே அனுப்பும்பொழுது அதிகமான அப்சார்ப்ஷன் இருக்காது. அப்சார்ப்ஷன் இல்லாமல் இருக்கிறதுனால என்னாகும்னா உள்ளே இருக்கிற தண்ணி வந்து பெரிய அளவில் ஹீட் ஆகாது, அந்த கூலிங் அப்படியே மெயின்டைன் ஆகும், இல்லைனா கொஞ்சம் மட்டும்தான் லேஸாக தான் ஹீட் ஆகும். இதே மாதிரியான விஷயம் தான் வந்து ப்ளூலேயும் அப்ளை ஆகுது, ஒயிட்லேயும் அப்ளை ஆகுது. ஸோ ஒயிட் அண்ட் எல்லோவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக ஹீட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம், சன்லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ மற்றபடி உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ் எல்லாமே பிளாக்கு, பத்திரமாக பாதுகாத்துக்கிறது அதுதான் இருக்கும். ஓகேவா, அதனால் நீங்கள் வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், எல்லோவாக இருக்குன்னா அந்த வெப்பம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 8:44 ஆயிட்டுக்கு, ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஹவர் ரெயின்போவில் அடுத்ததை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, சூரரை போற்று படத்துலேருந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்கில் தீ பாடின பாட்டு ஸ்னேகன் வரிகளை கேட்க போகிறோம். ஸ்டேட்யூன் ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமையல்.

படத்தோட ஃபீலை சொல்கிறதுக்கு அந்த டைரக்டரே அந்த பாட்டை எழுதினார்னா அது செம் ஆப்டாக வந்துடுதுல. அப்படிப்பட்ட ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம பைசன் காலமாடன் படத்துலேருந்து கேட்டு பாட்டு. இந்த பாட்டை வந்து மாரி செல்வராஜ் எழுதியிருக்காரு, இந்த படத்தோட டைரக்டர் எழுதியிருக்காரு. சத்யன் மகாலிங்கம் பாடின பாட்டு நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்கில் கேட்டு முடிக்கும்போது 8:53 ஆகிட்டு இருக்கு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே 90s நீங்கள் வந்து இந்த சின்ன கவுண்டர் படத்துக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கலேன், ஆர்வி உதயகுமார் தான் நிறைய பாட்டு எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லை, நிறைய படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அதுவும் அந்த சின்ன கவுண்டர் படத்தில் வந்து வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படிங்கிற பாட்டை விஜயகாந்துக்காக எழுதினது வந்து அவர் தான், ஆர்பி உதயகுமார் தான். அது எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான சாங்காக அந்த படத்துக்கும் அந்த படத்தினுடைய கதைக்கும் அமைஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அதே மாதிரி விஷயத்தை இதில் நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ 8:54 நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த ரஷ் அவர் ரெயின்போவுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காக பவர் பாண்டி படத்திலிருந்து ஷான் ரால்டன் மியூசிக் போட்டு அவரே பாடியிருக்காரு, தனுஷுடைய வரிகளில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டேட் யூனித் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதல். அடுத்ததான் 9 ஆனந்த் வந்து ஆனந்தமாக வந்து உட்காந்துருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம 10 நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக அவங்க கிட்ட பேச போகிறோம். ஸ்டேட் யூனித் ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதோடு.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம். அப்பவே
1: பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shana-na-na, oh oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இளைஞர்கள் அர்ப்பணிப்புடனும் விடாமுயற்சியுடனும் செயல்பட்டு விளையாட்டுகளில் சாதனை படைக்கும் எண்ணத்தை இந்த தினம் தூண்டுவதாக அமைந்துள்ளது என குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் செல்கிறார். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும் நியாயமான விலையில் தாராளமாக சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் மலேரியா பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் 80

சதவீதம் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. சுமார் 2000 பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை தொடங்குவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை பெசன்ட்நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டியில் 5ஆம் இடம் பெற்ற இந்திய அணிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராப் ரெயின்போ ராப்

9:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 இணைஞ்சிருக்கக்கூடிய நேர்கள் எல்லாருக்குமே ஆர்ஜி ஆனந்தின் அன்பு வணக்கங்கள். வெரி குட் மார்னிங். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்ல எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை வந்து இன்னுமே அழகாக்கும். அந்த நல்ல எண்ணங்களோட இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம மனசை எவ்வளோ அழகாக சந்தோஷமாக வச்சுக்கிறோமோ அது அதனுடைய வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா நம்ம முகத்தில் வெளிப்படும். ஸோ எப்போவுமே நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மூஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் வால்ஸ் பல்ப்பு மாதிரி நல்லா பிரைட்டாக சந்தோஷமாக இருக்கும். அப்போ இந்த கவலை கஷ்டம் அதெல்லாம் என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா, தூக்கி எல்லாத்தையும் உரமாக வச்சுட்டு இந்த வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் போதும்பா, ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் மைண்டில் கேட்குது. ஓகே, நம்ம ரெயின்போர் ஆப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கோம். ரெயின்போர் ஆப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் உங்களுக்காக போட வந்திருக்கேன். அந்த வரிசையில் முதல் பாடலாம் உங்களுக்காக கருப்பு திரைப்படத்துலேருந்து ஷாய் அப்படிங்கிறோட இசையில் விஷ்ணு எட்வின் அவர்களும் ஷாய் அபிங்கன் மற்றும் கானா முத்து தான் பாட்டிருக்காங்க. ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட்டு. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுள்ள
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஒன்பது மணி 10 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. சூப்பரான பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். வீக்கெண்ட் வேற, நல்ல பாட்டெல்லாம் போட்டு

செம்மையாக டான்ஸ் ஆடுற மாதிரி தான் பாட்டு போட்டுருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக ஜிகர்தாண்டா டபுள்எக்ஸ் திரைப்படத்துலேருந்து சந்தோஷ் நாராயணோட இசையில் விவேக்கோட வரிகளில் சந்தோஷ் நாராயணன் மற்றும் தீயோட குரலில் ஒரு சூப்பரான பாட்டு. இந்த பாட்டை கேட்டு கண்டிப்பாக நீங்கள் ஆடுவீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு இணைந்திருங்கள். இது 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: குழினால இனி எல்லாமே தூளு.
1: ஒன்பது மணி 15 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ராப் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக வேட்டையின் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரோட இசையில விஷ்ணு அட்வின், சூப்பர் சுப்பு, மலேசியன் வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் சொல்லிட்டு நிறைய பேர் படிச்சிருக்காங்க இந்த பாட்டை. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 இங்கே எல்லாமே சமதுள்ளு.

கண்ணா அண்டர் கட்டுல தண்டர் தொந்தர் அண்டர் வண்டர் ஜூண்டு கண்ணா.

101.4 இனி எல்லாமே தூள. நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூள.
1: ஒன்பது மணி 20 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. அந்த வீக்கெண்ட் வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு பல பிளான் வச்சிருப்போம். அந்த வேலை இருக்கு, இந்த வேலையை முடிக்கணும், அப்படி இப்படி நிறைய வேலை வச்சிருப்போம்.

இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள நம்ம பாத்துக்கவே மாட்டோம். நமக்குன்னு கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம எப்படி இருக்கோம், நம்ம உடம்பு நல்லா இருக்கா, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே மாட்டோம். இருக்கிற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம். இன்னொன்னு என்னன்னா, சுத்தி நம்ம கூடவே இருப்பாங்க நிறைய பேர், அவங்கள்ட்ட போயிட்டு கொஞ்ச நேரம் கூட பேசிருக்க மாட்டோம். முக்கியமான ஒண்ணு கையில வச்சு சுத்துவோம், என்ன அப்படின்னு கேக்குறீங்களா, அந்த மொபைல் போன் தான். அது இருக்கிறதுனால சுத்தி இருக்கும் யாரையுமே பாக்குறது இல்ல. எங்கயாவது மீட் பண்ணலாம்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ண போவோம் வீக்கெண்ட்ல, அங்க போய் உட்காந்துட்டு போன் நோண்டிட்டு இருப்போம். இதுக்காக எதுக்கு அங்க போகணும்? ஸோ வீக்கெண்ட் அப்படின்னாலே வந்து நிறைய வேலைகளை முடிக்கணும் அப்படிங்கிறத விட்டுட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், ரிலாக்ஸாக இருப்போம், கூட இருக்கவங்களோட பேசுவோம், அவங்களோட தேவைகள்லாம் பூர்த்தி செய்வோம், மகிழ்வித்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. அடுத்த நம்ம ரெயின்போ ஆப் நிகழ்ச்சியில் கூலி திரைப்படத்திலேருந்து அனிருத் ரவிச்சந்தரோட இசையில் அசல் கோளாறு மற்றும் விஜய் அட்மின் சுப்புலட்சுமி அனிருத் ரவிச்சந்தர் எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

9:25 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ரேப் நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டெலாம் கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக டியூட் திரைப்படத்திலிருந்து ஷா எபிங்களுடைய இசையில பால் டப்பாவோட வரிகளில் ஷா எபிங்கன் மற்றும் பால் டப்பா இணைந்து பாடியிருக்காங்க. பாட்டு கேட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூலு.

0: என்ன வெயிலு?
1: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
0: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
1: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
0: ஆஹா ரைட்டு, வா சுருதி போலாம்.
1: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாடுறா.
0: என்ன சொல்ற குயிலு? அவன
2: வீட்டை
0: வெட்டுற?
2: என்ன குருவி பேசுது?

0: என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால விட்டுறேன்.
1: நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம். நீ என்னடா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெற்றியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
0: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

30 மணி 35 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் குத்து வந்து புள்ளி நாளில் ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ ராப்ல முன்னாடி ஒரு பாட்டு கேட்டோம்ல, இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீட்டிலே அப்படிங்கிற மாதிரி. வீக்கெண்ட் எதுவுமா எல்லாருமே வீட்டில் இருப்பீங்கல்ல, அதனால தான் உங்க வீட்டிலலாம் இன்பமா பொங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பாட்டு போட்டேன். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக ஆயுத இறுதி திரைப்படத்திலிருந்து ஏ ஆரகனுடைய சேல ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: இங்க எல்லாமே
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ஒன்பது 9:40 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த பாட்டெலாம் அப்படியே பீட்லாம் வேகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால காரில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க எல்லாமே வந்து நீங்களும் வேகமாக போகணும்னு அவசியம் இல்லை. மித வேகம் மிக நன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் தலைக்கவசம், உயிர்கவசம் சொல்லுவாங்க. முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிட்டு தலைக்கு மாட்டாமல் கண்ணாடியில் மாட்டி வச்சுருவாங்க. அதுதான் வண்டி ஓட்ட போகிற மாதிரி சொல்லுவோம் நினச்சிட்டு அதில் மாட்டி வச்சுருவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க. தலைக்கவசம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட தலைக்கு அணிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக பொல்லாதம் திரைப்படத்துலேருந்து ஜி பிரகாஷோட இசையில், கண்ணதாசனோட வரிகளில் எஸ்பிபி மற்றும் யோகியோட குரலில் ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

9:46 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 91.4 ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பு நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். ரெயின்போ ராப் நிகழ்ச்சியில் அடுத்ததான் உங்களுக்காக சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரகுமானுடைய செயலை

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிரையிட்டில் தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கடக்க

மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

9:53 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ராப்போட நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இந்த 1 மணி நேரம் நம்ம போட்ட ஃபாஸ்ட் பீட் சாங்லாம் கேட்டு உங்களுடைய கை கால்லாம் கண்டிப்பாக அசைச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னும் 10 மணிக்கு உங்களை வந்து வீரா கூட வந்து ஒரு சூப்பரான கேமில் வந்து விளையாடலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து போகிறேன். இன்னும் கேம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து 10 மணிக்கு ரிவீல் பண்ணுறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜியான நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம். உங்களுக்காக பாஷா திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 91.4, இங்கே எல்லாமே சமதோல்.

கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல், சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் மற்றும் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். தமது இந்த பயணம் மத்திய ஆசிய நாடுகளுடனான இந்தியாவின் உறவை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் சர்க்கரை பற்றாக்குறை ஏதும் இல்லை என்றும், நியாயமான விலையில் தாராளமாக சர்க்கரை கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தொடர் நடவடிக்கைகள் காரணமாக நாட்டில் மலேரியா பாதிப்பு மற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகள் கடந்த 10 ஆண்டுகளில் 80% குறைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. காணாமல் போன கைபேசிகளை மீட்க சஞ்சார் சாத்தி செயலி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 597 அதிகரித்துள்ளது. சுமார் 2000 பேரை காணவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளது. திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கிய எஞ்சியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்தவர்களை மீட்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்காக தமிழகத்தின் வளர்ச்சியை

தாவேக அரசு முடக்கக்கூடாது என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை மறுநாள் திங்கட்கிழமை பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா இன்று மாலை தொடங்குவதையொட்டி விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி மாதா கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று மற்றும் செப்டம்பர் 7-8 தேதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் 5வது இடம் பெற்ற இந்திய அணிக்கு 50 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுவதாக ஹாக்கி இந்தியா அமைப்பு அறிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்

0: அதிரடியா அட்டகாசமாக 10:03 நானும் ஆனந்தும் வந்து உட்காந்துருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கெட் செட் கோ. ஸோ முதன் முதல்ல என் ஷோவுக்கு வந்திருக்காரு ஆனந்த், வெல்கம் பண்ணுவோம். வணக்கம் ஆனந்த், எப்படி?
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி வீரர்களே.
0: ஓகே, ரொம்ப பவியமாக உட்காந்துருக்காரு ஆனந்த். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு
1: பார்த்தீங்கன்னா, இல்லை கெட் செட் கோ நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான கேமோட வந்திருக்கோம். வந்து வாழ்த்துக்கள் சொல்லும் போது கொஞ்சம் பவியமாக தானே இருக்கணும்,
0: மரியாதை மனசுல இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி. ஓகே, இன்னைக்கு ஆனந்த் கூட சேர்ந்து நம்ம என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாட்டு பிளே பண்றேன். இந்த பாட்டை நீங்க கேட்டீங்கன்னு வச்சீங்களேன், அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் இதுதான் கேம்னு. இந்த பாட்டுக்குள்ள அந்த கேம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சீங்களேன். இந்த பாட்டுல அவ்வளவு விஷயங்கள் நம்ம விளையாட போற கேமை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான், அதனால வந்து கரிசக்காட்டு பூவை படத்தலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்காக பாட்டு, அட்டகாசமான ஒரு பாட்டு. இந்த பாட்டை வந்து கங்கை அம்மன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன், இல்ல கஸ்தூரி ராஜா எழுதின பாட்டு. லஸ்ட்டா லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ மனோன் சொன்னதை பாட்டு இருக்காங்க, இளையராஜாவோட இசையில இந்த பாட்டு வந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பாட்டை கேளுங்க, கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இதுல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணி இந்த கேமை விளையாட போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் தி ரெயின்போ எஃப்எம் 101.4
1: எல்லாமே சமதுலே.

0: வாழ்க்கையில பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் தான் இன்னைக்கு நம்ம கேமா விளையாட போறோம். ஸோ அந்த உணவுப் பொருட்கள் பத்தி நம்ம குழு கொடுத்துருவோம். இதுதான் இந்த எழுத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த எழுத்துல முடியுங்க அப்படின்ற மாதிரி குழு கொடுத்துருவோம். அதை வந்து நம்ம நேயர்கள் கண்டுபிடிக்க போறாங்க.
1: ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து விரும்பி சாப்பிட்ற உணவு, எப்பயாவது சாப்பிட்ற உணவு, அந்த மாதிரி வந்து நிறைய உணவுகள் வந்து உணவுகளோட நேம்லாம் நம்ம நாங்கள் வச்சுருக்கோம். அதை முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சொல்லுவோம். அது என்ன உணவு அப்படிங்கிறத நீங்கள் தான் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்.
0: ஓகே, முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: எம் கள்ளிப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: எம் கள்ளிப்பட்டி விவிஎஸ்
2: கண்ணன், கள்ளிப்பட்டி.
0: சரி சார், ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார்.
2: திருப்பி திருப்பி சொல்லுங்க பாப்பா.
0: கள்ளிப்பட்டி தானே? உங்களுக்கான கேள்வி, ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தது சார். இது ஒரு உணவுப் பொருள் தான். முதல் வார்த்தை மூன்று எழுத்து, இரண்டாவது வார்த்தை நான்கு எழுத்து, சரியா? மா அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிச்சு டிங்கிற எழுத்துல முடியக்கூடிய ஒரு உணவுப் பொருள். வரும்பொழுது மாக்கு வர்ற அந்த வார்த்தை தான் மாங்கா இருக்குல்ல.
1: இப்ப நீங்க உங்க பேரை கரெக்ட் பண்ணதுனால நாங்க உங்களை இப்படி கரெக்ட் பண்ணி

0: இருக்கோம். ஸோ மாங்காயிலிருந்து தயாரிக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான் இது. இரண்டு வார்த்தைகள் சேர்ந்தது, மொத்தம் வந்து ஏழு எழுத்து. ஃபர்ஸ்ட் வார்த்தை மூணு எழுத்து, ரெண்டாவது வார்த்தை நாலு எழுத்து.
1: ஏன்னா
0: இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: வாங்கன்னு சொல்லிட்டாரு வீரா, அதனால வந்து உடனே கண்டுபிடிச்சிட்டாரு.
0: அடுத்த வாட்டி நீங்க வரும்பொழுது இட்டாலியன் டிஷ் கனடாவில இருந்து ஏதாவது
1: நன்றி
0: சார். வணக்கம் ரெயின்போ. உங்களுக்கான கேள்வியை வந்து ஆனந்த் கேக்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
1: நம்ம
0: சாப்பிடுற பொருள் தான் குழு கொடுத்துட்டு இருக்கோம். அதனுடைய முதல் எழுத்து லாஸ்ட் எழுத்து சொல்லி அதான் குழு கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கான கேள்வி ஆனந்த் கேப்பார்.
2: காலையில சாப்பிடலாம், இடையில சாப்பிடலாம். ரெண்டு வார்த்தை, ரெண்டு வார்த்தை. குரில் வேல் ஆரம்பிக்கும், லாஸ்ட் ஜீல முடியுது. ஜித்தன் ஆரம்பிக்கலாம், ஜீல முடியுது.
0: ஜீல முடியுது, வேல் ஆரம்பிச்சு ஜீல முடியுது. ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தது. முதல் வார்த்தை வந்து நாலு எழுத்து.
2: ஆமா.
0: ரெண்டாவது வார்த்தை மூன்று எழுத்து, ஏழு எழுத்து.
2: இது ஸ்நாக்ஸ் தான் நம்ம அப்பப்ப போட்டு சாப்பிடுவோம்.
1: வெஜிடபிள் வருது. வே குறில நெடிலா
0: இல்ல தமிழ் வார்த்தை?
2: தமிழ் வார்த்தை. தமிழ்
1: தமிழ்.
2: குறில் வேல் ஆரம்பிக்குது.
1: வெங்காயத்தையும்
2: நன்றிமா, நன்றி.
0: சூப்பர் மேடம்,
3: உள்ள
2: போயிடுச்சு வயசு.
3: இப்ப நல்லா கேக்குதா? இல்ல இல்ல, பக்கத்துல வந்து ஒரு விழா நடக்குது, அது ரேடியோ சரியா கேக்கல, அதனாலதான்.
2: உங்களுடைய கடமை உணர்வை பாராட்டி உங்களுக்காக ஒரு வார்த்தை வச்சிருக்கோம்.
3: டக்குன்னு கண்டுபிடிச்சிடணுமா?
0: டக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி.
2: விழாவுக்கு தானே போயிருக்கீங்க, விழாவுல சிறப்பிக்கு சாப்பாடு எல்லாம் போடுவாங்கல்ல?
3: இல்ல சார், நான் விழாவுக்கு போல சார். பக்கத்துலதான்.
2: ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கான வார்த்தையை சொல்லிடுவார் வீரா. சொல்லுவார், கேளுங்க என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிச்சு சொல்றீங்க.
0: சிம்பிளா சொல்லிதான் இருக்கு. ரால் ஆரம்பிச்சு இம்ல முடியுது சார்.
2: என்ன இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்களே?
0: சாப்பிட்டுட்டு கை கழுவும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார்.
2: செரிமானத்துக்கு
0: நாங்க குழுவே கொடுக்க முடியாது சார்.
2: ஆமா, குழுவே கொடுக்க முடியாது. கொடுத்தா உடனே கண்டுபிடிச்சு சார். உணவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி போவோம், ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு இதா சாப்பிடுவோம்ல. கொஞ்சம் சாப்பாடு இதுக்கு, கொஞ்சம் சாப்பாடு அதுக்கு, கொஞ்சம் சாப்பிடு ஒதுக்கி ஒதுக்கி சாப்பிடுவோம்ல. ரெண்டாவதா என்ன, ரெண்டாவதா என்ன ஊத்து சாப்பிடுவோம்?
3: ரசம்.
0: ஓகே சார், ரசத்தை போட்டு ஒரு அடி அடிங்க, நம்ம ஒரு பாட்டை கேட்டு வருவோம். சரியா?
3: நன்றி சார,
2: நன்றி.
0: ஓகே, இந்த கேம்ல நீங்க விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 298-6-0-0-3-8 அப்படி இருந்தா 298-5-2-0-5-5-4 எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. அடுத்துதான் நம்ம வந்து வீர தாலாட்டு படத்துல இருந்து பாட்டு கேட்க போறோம். ஸ்டேட் யூனிட் ரெயின்போ FM 101.4
2: எல்லாமே சமதுல.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள். ரெயின்போ கேட்கலையா?
1: பத்து மணி 23 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த் மற்றும் என் கூட வீராவும் இருக்காரு.
2: ஓகே, உலகத்தரம் வாய்ந்த ஒரு கேம் நம்ம சாப்பிட்ற பொருளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கிறத பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
3: இருவருக்கும் இணைய காலை வணக்கம். சிங்கச்சான் சென்னை
2: ஆர்கேரகன் சார். சார் நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார்.
2: ஓகே சார், உங்களுக்கான கேள்வி ஆனந்த் கேக்குறீங்களா? ஆனந்த் ஆனந்த் ஆர்வமா இருக்கு.
1: ஓகே, கேட்டுறோம். கேட்டலாமா? குறிப்பா இது வந்து குறிப்பு கொடுத்தா உடனே கண்டுபிடிச்சிருக்கீங்களே.
2: வெளியூருக்கு போனா இத கட்டிட்டே போலாம்
1: நினைக்கிறேன்.
2: உங்களுக்கு ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்தது சார். முதல் வார்த்தை ரெண்டு எழுத்து, ரெண்டாவது வார்த்தையும் ரெண்டு எழுத்து, மொத்தமே நாலு எழுத்து தான். ஆரம்பிச்சு
4: ஈஸியா கொடுங்க.
2: ஈஸி தான் சார், ரொம்ப ஈஸி சார். ராணாவுல ஆரம்பிச்சு ரா குறில் ஆரம்பிச்சு சையில முடியுது சார். ர சை. ஆமா
1: ஆமா,
2: ர சை, ர சை, சைய சையா. ராணாவுல ஆரம்பிச்சு சையில முடியுது சார்.
1: சைகை காட்டும்ல, சை முடியும்.
2: ஆமா, ரெண்டு எழுத்து வார்த்தை, ஐ மீன் ரெண்டு வார்த்தை சேர்ந்த ஒரு உணவுப் பொருள்.
1: ஆமா, மொத்தமா நாலு எழுத்து இருக்கு.
2: மொத்தமா நாலு எழுத்து இருக்கு. சக்கு சக்கு ஜும் ஜிம். ஒரு படுக்கை விரிப்பு மாதிரி இருக்கும் சார்.
1: நீங்க
2: நீங்க யோசிச்ச நேரத்தையும் இன்னும் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டே வந்திருக்கலாம் சார்.
4: அது சரி,
1: ஓகே.
4: போன வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஆர்டர்
2: ஓகே சரி, இருங்க அடுத்த நேரத்தை கேட்போம்.
1: நன்றி சார்,
2: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ. கலா பேசுறீங்களா? ஓகே கலா மேடம்,
5: நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம்.

0: கிட்ட கேட்ட கேள்வியை உங்களுக்கு கேக்குறோம்.
1: குட் மார்னிங்,
0: குட் மார்னிங். அவர்கிட்ட கேட்ட கேள்வியை உங்ககிட்ட
1: கேக்குறேன்.
0: ராணாவில் ஆரம்பிச்சு சையண்ணாவில் முடிகிற ரெண்டு வார்த்தைகள் சேர்ந்த ஒரு உணவுப் பொருள். மோஸ்ட்லி இதை நம்ம வீட்டில் செய்ய மாட்டோம், ஹோட்டலில் தான் அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் வீட்டில் இதை செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க.
2: ஆமாம் ஆமாம்.
0: ஏன்னா அவ்வளோ பெரிய கல், அவ்வளோ பெரிய கல் இருக்காது. தயிர்
1: சாப்பாடு
0: முதல் வார்த்தை ராணா, இன்னொரு வார்த்தை இருக்கு ரெண்டே வார்த்தை,
2: ரெண்டாவது வார்த்தை நம்ம பொதுவா பயன்படுத்தக்கூடியது, அதுல ஒரு வெரைட்டி தான் இது.
0: பெரிய ஆணி ஒண்ணு எடுத்து பக்கத்துல அடிச்சிட்டு அங்கே உட்காந்து
1: சாப்பாடு.
2: இல்ல இல்ல இல்ல,
0: நானே வந்து ஊத்தி கொடுத்துறேன்.
2: அதாவது நாலு வார்த்தை தான், நாலு எழுத்து தான் மொத்தம்,
0: ஆனா அது ரெண்டு வார்த்தை சேர்ந்தது.
2: ரெண்டு வார்த்தை சேர்ந்தது. நார்மலாக இதை நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம், எப்போவுமே டே டு டே லைஃப்பில் இந்த உணவு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதில் ஒரு வெரைட்டி இது. நன்றி நன்றி.
0: என்னங்க இது கண்டுபிடிக்கிறது, இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே. சரி ஓகே, ரொம்ப ஈஸி. இல்லை இல்லை, ரொம்ப ஈஸியாக வடக்கு ரெயின்போ. வணக்கம்.
3: வணக்கம் காலை வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கு சார். யார் சார்? ரங்கராஜன் தியாகராய நகரா. என்ன சார் உங்க பேர? எனக்கு ரோலா.
3: சரி பரவாயில்ல.
0: அப்படி வாங்க சார், வழிக்கு ரவா
2: தோசை போட்டு கையில வச்சுட்டே சொல்றீங்கன்னு
3: நினைக்கிறேன்.
2: நீங்க
0: சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: இப்படி வந்தோமா டக்குன்னு கண்டுபிடிச்சோமா அப்படின்ட்டு போனோம். ரவா தோசை ஆர்டர் பண்ணி மாவு வரைச்சி ஆர்டர் பண்ற வரைக்கும் வெயிட் பண்றது. வணக்கம் ரெயின்போ. வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
2: லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
0: நீங்க ஆர்டர் போட்டுட்டீங்க, உங்க ஆர்டர் இன்னும் 5 நிமிஷம் ரெடி ஆயிடும். யாரு பேசுறீங்க?
2: நாங்க தான் பேசிட்டு இருக்கோம். ஹலோ,
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் சார். வணக்கம், இருவருக்கும் வணக்கம்.
2: காலை வணக்கம்
4: சார்.
0: யார் சார் பேசுறீங்க?
4: திருமுல்லை வாயில இருந்து கொளஞ்சி அப்பா பேசுறேன்.
0: கொளஞ்சி அப்பன்.
4: ஆமாங்க.
0: ஓகே சார், உங்களுக்கான கேள்வி ஆனந்த் கேப்பார் சார்.
2: ஆமா
4: சொல்லுங்க சார்.
2: நெடில் சால் ஆரம்பிக்குது.
0: நெடில் சால் ஆரம்பிக்குது. முதல் வார்த்தை வந்து நாலு எழுத்து.
2: ஆமா.
0: ரெண்டாவது வார்த்தை
2: மூன்று எழுத்து.
0: மூன்று எழுத்து.
4: ஆமா
2: சா.
4: தக்காளி சாதம் சார்.
2: இல்ல இல்ல, சா
0: சால் ஆரம்பிக்குதுன்னா மறுபடியும் தாவான்னு கேட்டிருக்கீங்களா சார்? சா, சாயங்காலத்துக்கு வர்ற சா.
2: ஒருவேளை உங்க வீட்டுல மதியம் சாப்பாடு தக்காளி சாதமோ?
0: மதிய சாப்பாடு தக்காளி சாதம்.
4: சரிங்க சார்.
0: கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்களா எப்படி? இல்ல மத்தியானம் சாப்பிட்டு பொறுமையா பேசுவோமா?
4: ஞாபகத்துக்கு
0: வரலையா? ஞாபகத்துக்கு வரலையா?
2: நன்றி சார், நன்றி.
0: வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
0: யார் மேடம்? சரஸ்வதி பேசுறீங்களா? ஓகே மேடம், அதே கேள்விதான் மேடம், அப்படியே கண்டினியூ ஆகுது. முதல் நேயர் கண்டுபிடிக்கல.
2: நெடில் சால் ஆரம்பிக்குது. இம்முல முடியுது. நான் மொத்தம் ஏழு ஏழு எழுத்து வார்த்தை. இது ரெண்டு ரெண்டு வார்த்தை தனித்தனியா இருக்கும்.
0: முதல் வார்த்தை
2: சா.
0: சா,
2: முதல் முதல் எழுத்து சா.
0: மேம் சா ரங்கி நரம்பானா ஏங்கி கிடந்தேன்னு பாட்டுல வரும்ல அந்த சா.
2: சொல்லுங்க.
0: நன்றிமா. ஓகே, மத்தியான சாம்பாரா மேடம்?
1: ஆமா.

0: சரி ஓகே, நல்லா சாப்பிடு.
1: நன்றி.
0: அடுத்த நேர் யாரு பாக்கலாம்? வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
0: உங்களுக்கு முதல் வார்த்தை வந்து ஏழு எழுத்து, ரெண்டாவது வார்த்தை, ஆமா ரெண்டு வார்த்தை சேர்ந்தது இந்த உணவு பொருளையே பேரு. முதல் வார்த்தை ஏழு எழுத்து, ரெண்டாவது வார்த்தை நாலு எழுத்து. சரியா? ஏழு நாலு பதினோரு எழுத்து. உங்களுக்கு டஃபா
2: கொடுக்குறேன்.
0: முதல் எழுத்து மூணாவில் ஆரம்பிக்குது. ஓகே, லாஸ்ட் எழுத்து இந்த உணவு பொருளை லாஸ்ட் எழுத்து இருள முடியுது. ஓகேவா? இப்ப முன்னாடி புரியல,
2: ஏழு எழுத்து சொன்னீங்களா, அதுல லாஸ்ட் எழுத்து என்ன?
0: ஏழு எழுத்துல லாஸ்ட் எழுத்து இயன்னா.

0: பொருளை லாஸ்ட் எடுத்து இருள முடியுது. ஓகேவா? இப்ப முன்னாடி புரியல, ஏழு எழுத்துல லாஸ்ட் எழுத்து இயன்னா. ஆமா ஆமா, கத்தரிக்காய் அப்படி எல்லாம் அந்த காயில முடியல, அந்த மாதிரி ஒரு காய் தான் இது.
1: முருங்கக்காய்
0: எண்களுக்கு நீங்க கால் பண்ணி இந்த கேம்ல வந்து ஜாலியா விளையாடலாம். விளையாண்டு ஓகேவா? அடுத்ததான் நிகழ்ச்சியில வந்து எதிரும் புதிரும் படத்துல இருந்தா உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டு இருக்கு. இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாளாச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால இந்த பாட்டு புஷ்பவனம் குப்புசாமி, அதுக்கப்புறம் சுனலதா பண்ண பாட்டு வைரமுத்து வரிகள்ல வித்யாசாகர் மியூசிக்ல வந்துகிட்டு இருக்கு. என்ன பாட்டுன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுது ஆனந்த்?
2: இல்லையே, இப்பதிலும் புதிரும் சொன்னோனியும் நான் கேம் மத்தி நினைச்சிட்டு இருக்கேன். எதிரும் புதிரும் வாட்டி கொடுக்க போறாங்களோ
0: அப்படின்னு. ரெயின்போ எஃப்எம் 101.4
2: எல்லாமே சமத்து.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: go!
1: பத்து மணி 41 நிமிஷத்துக்கு கெட் செட் கோ கேட்டுருக்கீங்க. இந்த பக்கம் நான் இருக்கேன், அந்த பக்கம் ஆனந்த் இருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிற அவங்களுக்கு வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுதான் இந்த விளையாட்டு. ஸோ வணக்கம் ரெயின்போ.
2: ஹலோ. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. உங்களுக்கான கேள்வி இனிப்பான ஒரு கேள்வி உங்களுக்கு கேக்குறேன். முதல் வார்த்தை எத்தனை எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 3, 4, 5, 6 எழுத்து. ரெண்டாவது வார்த்தைக்கு 3 எழுத்து. ஓகே, 6, 3, 9 எழுத்து சார். முதல் வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்து தீல ஆரம்பிக்குது.
2: தி.
1: ஆமா, திக்கு திக்குன்னு இருக்கிறது.

0: தீர்கள் அந்த தீயில் ஆரம்பிக்கிறது தீ குரில். ரெண்டாவது வார்த்தையுடைய கடைசி எழுத்து வந்து வா. ஆமாம்
1: ஆமாம்,
0: அது வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டேன், ரொம்ப இனிப்பான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் கண்டுபிடிக்கிறது ஈஸி, கண்டுபிடிங்க பார்ப்போம். மொத்தம் 9 எழுத்து. முதல் வார்த்தைக்கு 6 எழுத்து, ரெண்டாவது வார்த்தைக்கு 3 எழுத்து. அதாவது ஒரு ஊர் பேர் சேர்ந்து வரும் சார் இந்த பண்டம்.
1: அவ்வளவுதான், முடிச்சிட்டாரு,
0: முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல. மைசூர் பாக்கு இல்லையா? மைசூர் பாக்கு 9 எழுத்து இல்லையா?
1: கடைசி எழுத்து வாழ முடியுது பாருங்க.
0: வாழ முடியுது, வா வா என்று உன்னை அழைப்பது எது அப்படிங்கிற மாதிரி கேளுங்க ஐயா.
1: அந்த ஊரு அந்த ஃபுட் தான் உங்களை அழைக்க போதே போய்.
0: அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆத்து தண்ணிக்கு ஸ்பெஷல் இருக்கு சார், அதனாலதான் அது அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குன்னு கூட
1: பக்கத்திலே போயிட்டாரு வீரா. நீங்க வந்து இப்ப கண்டுபிடிச்சே ஆகணும்.
0: அந்த ஆத்து பேர்ல ஒரு படம் வந்திருக்கு சார், விஷால் நடிச்ச படம் சார். அந்த படத்து பேரு தாமிரபரணி சார். இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: நீங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டே இருக்கீங்களே, விடை சொல்ல மாட்டீங்களே. அடடா, போய் நீச்சல் அடிச்சு வந்தாதான் வந்து அந்த ஆத்துல நீச்சல் அடிச்சு வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த உணவு கண்டுபிடிச்சிருக்கீங்க. நன்றி சார், நன்றி
0: நன்றி சார். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
0: குயில் கோபி. குயில் கோபிக்கு வந்து ஆனந்த் கேள்வி கேட்பாரு.
1: ஓகே, உங்களுக்கு கேட்கலாமா?
2: என்ன கேட்க போறீங்க?
1: ஈல ஆரம்பிக்குது.
0: ஒரு 500 கொடுங்க. ஈல ஆரம்பிக்குதா உங்களுக்கு? ஈல
2: ஒரு 1000 கொடுங்க, நான் இங்கே கொடுக்குறேன்.
0: சரி ஓகே,
1: ஈல ஆரம்பிக்குது. மால முடியுது.
2: ஹலோ
1: கேக்குதுங்களா சார்? குரில் ஈல ஆரம்பிக்குது. ஈல ஆரம்பிக்குது முதல் எழுத்து. ஈல ஆரம்பிக்குது முதல் எழுத்து.
2: சரி,
1: கடைசி எழுத்து மால முடியுது.
0: ஆர்வமா இருக்கு சார்.
3: ரெண்டு பேருக்கு காலை வணக்கம் சார்.
1: காலை வணக்கம் சார், காலை வணக்கம் சார். சாப்பிட்டீங்களா?
3: ஆ, இது பேர் சார் சாப்பிடுறோம்.
1: அப்ப இந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த டிஷ் நீங்க போய் செஞ்சு சாப்பிடுறீங்க.
0: ஓகே.
3: ஆமா சார்.
1: ஆ ஓகே. ஈல ஆரம்பிக்குது, குரில் ஈல ஆரம்பிக்குது.
3: ஈ.
1: ஆமா. கடைசி எழுத்து மா, நெடில் மால முடியுது.
3: மா.
1: ஆமா. ஆறு எழுத்து, ரெண்டு வார்த்தை, மூணு மூணு வார்த்தை. ஆமா, நிறைய பேர் இதை பார்த்தாவே வந்து ஒரு மாதிரி இந்த உணவு எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர்.
0: அப்படியா? என்னவா இருக்கும்?
3: உணவு பொருள் சார்.
1: ஆமா, உணவு பொருள் தான்.
0: உணவு பொருள் தான் சார் கேட்டுட்டு இருக்கோம் 10 மணில இருந்து.
3: ஈல ஆரம்பிச்சு
1: மால முடியுது, நெடில் மால முடியுது.
3: மால.
1: ஆமா.
0: இடிச்ச பச்சரிசி
1: பாருங்க பக்கத்துல வந்துட்டாரு, பாட்டு பாடி உங்களுக்கு க்ளூ கொடுக்குறாரு.
3: அப்படியா?
1: ஆமா.
0: இடிச்ச பாட்டு பாடினாரு. இடிச்ச பச்சரிசி சார்.
3: இடியாப்பமா?
1: உங்களுக்கான முதல் எழுத்து இ. அடுத்த டிஷ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். குரில் ஈல ஆரம்பிக்குது, கடைசி எழுத்து மால முடியுது, நெடில் மா.
2: என்ன
1: சாப்பிட
0: சாப்பிட?
1: இதுல ரெண்டு டிஷ்மே இருக்கு, ரெண்டு டிஷ் இருக்கு இதுல. முதல் மூன்று எழுத்து ஒரு டிஷ், அடுத்த மூன்று எழுத்து ஒரு டிஷ்.
0: எந்த ஊர் சார்?
1: இதுல எல்லா ஊர்லயுமே செய்வாங்க. இப்போ முதல் முதல் வார்த்தை இருக்குல்ல, அந்த வார்த்தை வந்து அந்த அந்த இது வந்து மிஞ்சிருச்சுன்னா அதை வந்து இன்னொரு டிஷா மாத்துறதுக்காக அதை பண்ணுவாங்க.
0: இதை வச்சு ஒரு படமே ஓடுச்சு சார். வணக்கம் ரெயின்போ. இதை வச்சு ஒரு படமே ஓடுச்சு, நம்ம ஒரு ஷோ ஓட்டிட்டு இருக்கோம். வணக்கம் ரெயின்போ.
1: ரெயின்போ வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் சார்,
1: சண்முக சுந்தரம்
0: மதுரை.
4: எனக்கு ஒரு தடவை சொல்லுங்க சார்.

0: எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. முதல் எழுத்து ஈல ஆரம்பிக்குது, கடைசி எழுத்து நெடில் மால முடியுது. ஆமா, ரெண்டு வார்த்தை,
1: ரெண்டு வார்த்தை சேர்ந்ததுதான் சார் இந்த உணவுப் பொருள். உணவுப் பொருள் இருக்குல்ல, அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது.
0: ஆமா, அதான் நான் சொன்னேன்,
1: ஐயோ இதுவா அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க.
0: ஒரு வார்த்தை
1: முன்னாடி
0: உள்ள வார்த்தை
1: ஃபர்ஸ்ட் வார்த்தையா இட்லி உப்புமா சார்.
0: அப்படிங்களா?
1: முதல் வார்த்தையை நீங்க சொல்லலையா?
2: பெரும்பாக்கத்திலிருந்து
1: வித்யா ரவி, உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், வேல் ஆரம்பிக்குது மேடம், வெள்ளி கொலுசுக்கு வர்ற வேணா இருக்குல்ல குறியில், அந்த வேலை ஆரம்பிச்சு எல்லுல முடியுது. ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எழுத்து வார்த்தை மேடம். மோஸ்ட்லி இதை வந்து காலையில் சாப்பிடுவாங்க மேடம், காலை உணவாக சாப்பிட்டு விட்டு நீங்கள் ஒரு வாக்கிங் போனீங்கன்னா
0: அப்படியே
2: சொல்லிட்டீங்களே.
0: காலையிலன்னு
1: சொன்னோன்னா கண்டுபிடிச்சிட்டிங்களா? அவ்வளோ ஈஸியாக இருக்கா? ஓகே மேடம், நன்றி.
0: ஓகே, நன்றி.
1: எவ்வளவு ஈஸியாக இருக்கிறாங்க. வணக்கம் ரெயின்போ.
3: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: புளியோதரை கோடுதல்ல பூ. ஆமா,
1: குறில்
0: முதல் எழுத்து வந்து நாலு, முதல் வார்த்தை வந்து நாலு எழுத்து, ரெண்டாவது வார்த்தையும் நாலு எழுத்து. ஆமா, இல்லமா மொத்தமாவே எட்டு எழுத்து வார்த்தை. இது ரெண்டு வார்த்தை, முதல் வார்த்தையும் நாலு எழுத்து.
1: பூரி நீங்க நாலு வாட்டி எழுதினாதான் எட்டு எழுத்து வரும். பூரி பிளஸ் பூரி பிளஸ் பூரின்னு எழுதினாதான் வரும். இல்லாம
0: கடைசி எழுத்து பூல முடியுது, புளியோதரைக்கு வர பூல முடியுது.
1: காலையில பொங்கலும் பூரியும் சாப்பிட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு எல்லாம் மைண்ட் வேலை செய்யாது. எனக்கு தெரிஞ்சது பூரி, அதான் நான் காலைல சாப்பிட்டேன்னு
3: சொல்லிட்டு.
0: நன்றிமா.
1: ஓகே, வணக்கம் ரெயின்போ. அடுத்த நேயர் யாரு வந்து வந்தவங்க திடீர்னு திரும்பி பூரியோ பொங்கலோ சாப்பிட்றதுக்கே போயிருக்கிறாங்க. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி நீங்கள் கால் பண்ணுறதுக்கு 298600038 அப்படி இல்லைனா 295252054 எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கண்ணன் வருவான் படத்திலிருந்து இந்த மூடுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பாட்டை கேட்க போகிறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி பாண்ட பாட்டு, பழனி பாரதியோட வரிகளில் சிற்பியோட மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன் ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: இங்கே எல்லாமே சமதுள்ள.

0: இந்த மாதிரி சமைச்சு வச்சுட்டு யாராவது கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஆனந்த் ஃபீல் பண்றாரு. இல்ல ஆனந்த்,
1: அவர் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்கிட்ட இருந்து வெளிப்படுத்த நினைக்கிறாரு நினைக்கிறேன்.
0: ஓகே, 10:56 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ கேட்டு இருக்கோம். கெட் செட் கோல நிறைய சாப்பாடு நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அடுத்த நேர் யாரும் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்
0: சார். வணக்கம், சொல்லுங்க சார்.
2: வண்டலூர் குளப்பாடு வெங்கடேஷ் சார்.
0: வெங்கடேஷருக்கு கேள்வியை வந்து ஆனந்த் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கார்.
1: ஆமா, ஆல்ரெடி ஒண்ணு கேட்டிருந்தோம். குரில் ஊல ஆரம்பிக்கும், பூல முடியும்.
0: இல்ல சார், ஊருக்கு இல்ல சார்.
1: அதுல ஆரம்பிக்கும் பூ, புளியோதரைக்கு வரதுல பூ, அதுல முடியும்.
0: நீங்க
1: குளம் வச்சு ஆற வச்சு வச்சிருக்கீங்க போல. இல்ல நான் சொல்லலாம்னு பாக்குறேன், எனக்கு லைனே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. நன்றிமா, நன்றிமா,
0: சூப்பர் மேடம். ஓகே, நன்றி. ஸோ நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வந்து கேம் விளையாண்ட எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். எல்லாருமே திருப்தியா சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா எல்லா டிஷ்ஷும் பார்த்து எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்.
0: உப்பு சம்பந்தமா வரும்போது மட்டும் சில பேர் டென்ஷன்.

0: தான் இருக்கிறாங்க, அப்படியெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, இதோட இந்த நிகழ்ச்சியிலேருந்து நான் கிளம்பிக்கிறேன். ஆனந்த் வந்து சாயந்தரம் வரைக்கும் இங்கே இருப்பார், உங்களுக்கு நிறைய பாட்டெல்லாம் போடுவார். மண்டேலா படத்துலேருந்து நிகழ்ச்சியோட அறிவு பாடலாம், அறிவு எழுதி அறிவு பாட்டிருக்க பாட்டு பரத் சங்கர் மியூசிக்கில் வந்துகிட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்கே எல்லாமே சமதூளம்.

0: நேரம் 10:11 தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நமது விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வுக்கான முடிவுகள் 84 பாடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. வறட்சி பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினரின் பரிந்துரைக்கு பின்னர் அது தொடர்பான முறையான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு K.A. செங்கோட்டையன் கூறியுள்ளார். வளர்ச்சி திட்டங்களுக்கான வேளாண் நிலங்களை கையகப்படுத்துவதில் தமிழக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று BJP வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. போன்ட்ரியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலாசிலா லால்தா ஜுவாலா ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய இணைகள் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. சர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தொம்பாரே, பல்கேரியாவின் கரட்டன்ஜேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 11:03 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜே ஆனந்த். கெட்ஸ் அவுட் கேம் நிகழ்ச்சியில் சூப்பரான கேம்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. அந்த மாதிரி சூப்பரான பாட்டெலாம் உங்களுக்காக போட போகிறேன். பெங்களூர் நாட்கள் திரைப்படத்திலிருந்து கோபி சுந்தரோட இசையில் பழனி பார்த்தோட வரிகளில் விஜய் யேசுதாஸ் சச்சின் அப்படின்னு குழுவினர் நிறைய பேர் பழகிருக்காங்க. கேட்டு இணைந்துருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூளம்.

0: 101.4 இங்க எல்லாமே தூள். சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: திரைக்காலம் நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த ஒரு ரிலாக்ஸான அமைதியான மதிய வழியில உங்களுக்காக சூப்பரான பாட்டெலாம் போட்டுட்ருக்கேன். அந்த வருஷத்தில் அடுத்ததான் உங்களுக்காக ரஜினி முருகன் திரைப்படத்திலேருந்து டி இமானோட இசையில் யுகோபாரதியோட வரிகளில் சிவகார்த்திகேயன் மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடிருக்காங்க. கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பதினோரு மணி 21 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்கானம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சி தொகுப்பில் நான் உங்களுடன் ஆர்ஜி ஆனந்த். அழகான படம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக திரி படத்துலேருந்து உங்களுக்காக ஜிவி பிரகாஷோட இசையில, கவிஞனோட வரிகளில் விஜய் மற்றும் நேட்டி மேனன் நீட்டி மோகன் அவர்களோட குரலில் ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதூளு.

ஒன்னு ஒன்னு கண்ணு கண்ணு செல்லா குட்டிய.

0: உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
1: கல்வி தகுதி: அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: விண்ணப்பதாரர்கள்: சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
1: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம்: பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஸ்டம்ப்டு செஷன் 7. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயது

0: 101.4 இனி எல்லாமே தூள.
1: பதினோரு மணி 48 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. சூப்பரான பாட்டெலாம் கேட்டுட்ருக்கேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் ஆர்ஜியாக தான் இணைஞ்சிருக்கேன். சூப்பரான பாட்டெலாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் உங்களுக்காக உரியடி திரைப்படத்துலேருந்து அந்தோனிதாசன் இசையில் அந்தோனிதாசனே பாடியிருக்காரு. ஒரு அழகான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே சமதுள்ளு.

11:54 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காணும் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக சேதுபதி திரைப்படத்தில் வந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. மீண்டும் 1 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த். கேட்டு இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதோலு.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும்.
1: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நமது விளையாட்டு வீரர்களின் சாதனைகளை கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிடமிருந்து அதிநவீன ஏவுகணைகளை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக் குழுவின் தேசிய தகுதி தேர்வுக்கான முடிவுகள் 84 பாடங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. வறட்சி பாதிப்பை ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழுவினரின் பரிந்துரைக்கு பின்னர் அது தொடர்பான முறையான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். வளர்ச்சித் திட்டங்களுக்கான வேளாண் நிலங்களை கையகப்படுத்துவதில் தவேக அரசு இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப் பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தலாசிலா லால்தா ஜுவாலா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் மற்றும் கலப்பு இரட்டையர் பிரிவுகளிலும் இந்திய இணைகள் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தொம்பாரே, பல்கேரியாவின் கரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 12 மணி 2 நிமிடம், தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இணையதளம் வாயிலாக அனைவருக்கும் இலவசமாக படிக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசால் கொண்டுவரப்பட்டுள்ள ஒரு சேவைதான் ஸ்வயம். இதில் முற்றிலும் இலவசமான ஆன்லைன் பாடங்கள் உள்ளன. படிக்கும் மாணவர்கள் மட்டுமல்லாது படிக்க வேண்டும் என நாட்டமுள்ள எவர் வேண்டுமானாலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக பயிலலாம். கல்லூரி பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்களுக்கு தங்கள் அன்றாட பாடத்திட்டங்களை படிக்கும் போதே கூடுதலாக இந்த ஸ்வயம் இணையத்தின் வாயிலாக பிற பாடங்களையும் தேர்வு செய்து படிக்கலாம். தங்களுக்கு விருப்பமான துறை குறித்த பாடத்திட்டங்களை மாணவர்கள் தேர்ந்தெடுக்க

கொள்ளலாம். டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசின் வழிகாட்டுதலோடு மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. இணையதள வாயிலாக பாடத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அதனை அனைவருக்கும் கிடைக்கும் வகையில் இலவசமாக வழங்கியுள்ளது. இதில் திறன் மேம்பாடு அடைய விரும்புவோருக்கு ஏற்ற வகையிலும் பல்வேறு பாடத்திட்டங்கள் வகுத்து வழங்கப்பட்டுள்ளன. இதனை கடந்த 2017 மத்திய அரசு அறிமுகம் செய்தது. மனிதவள அமைச்சகத்தின் கூடவே கல்வி அமைச்சகமும் AICTE எனப்படும் அனைத்திந்திய தொழில்நுட்ப கவுன்சிலும் இணைந்து இந்த ஸ்வயம் இணையதள சேவையை மேம்படுத்தி பலரும் பயன்பெறும் வகையில் வழங்கி வருகின்றனர். தற்போதைய வடிவமைப்பின்படி ஸ்வயம் இணையதளத்தில் 2000 பாடத்திட்டங்களை ஒரு சேர வழங்க வசதி உள்ளது. ஆகையால் இதனை MOOC மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்ஸ், அதாவது மிகவும் பிரம்மாண்டமாக கிடைக்கக்கூடிய இணையவழி திறந்தநிலை கற்றல் தளம் என்கின்றனர். 9ஆம் வகுப்பிலிருந்து முதுநிலை பட்டப்படிப்பு வரை தேவையான அனைத்து பாடத்திட்டங்களும் இங்கே கிடைக்கின்றன. IIT, IIM, IISER போன்ற பெருமதிப்புமிக்க கல்வி நிறுவனங்களின் 1000+ அதிகமான ஆசிரியர்களால் பாடங்கள் நடத்தப்படுகின்றன. இதுவரை 200+ மேற்பட்ட கல்வி நிறுவனங்கள் இந்த இணையதள சேவை வழங்க மத்திய அரசுடன் கைகோர்த்துள்ளன. 12,00,000+ மேற்பட்ட மாணவர்கள் இந்த சேவையை பெற்று பயனடைந்து வருகின்றனர். 900,000 மாணவர்கள் தேர்வுகளுக்கும் விண்ணப்பித்து 500,000 மாணவர்கள் சான்றிதழ்களையும் பெற்றுள்ளனர். ஸ்வயம் என்றால் சுயமாக என்று பொருள். ஆங்கிலத்தில் அதன் விரிவாக்கமாக ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் என்கின்றனர். அதாவது இளைஞர்களுக்கான செயல்பாட்டு கற்றலை வழங்கும் இணையதளம். இந்த தளத்தில் பல்வேறு வகைகளில் கற்பித்தல் நிகழ்த்தப்படுகிறது. இணையவழி பயிற்சி, இணையவழி பாடத்தகவல்கள், கலந்துரையாட குழுக்கள் மற்றும் சுயமதிப்பீடு என்ற 4 முறைகளில் இந்த சேவை அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களுக்கு புரியும் வகையில் ஒவ்வொரு பாடத்திட்டமும் எளிமையாக வழங்கப்பட்டுள்ளன. அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் அதனை போக்கிக் கொள்ளும் விதமாக பிற மாணவர்களுடன் கலந்துரையாடலாம். ஆசிரியர்களிடம் மின்னஞ்சல் வாயிலாக கேள்விகள் கேட்டு பயன்பெறலாம். இந்த வகுப்புகளில் கற்றுத்தரப்படும் விவரங்கள் ஈ புத்தகம் வடிவிலும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சுய தேர்வு செய்து கொள்ளும் வகையில் கேள்வித்தாள்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் வகுப்பீடு மேற்கொண்டு தான் சான்றிதழ் பெற தகுதியை எட்டிவிட்டோமா என பரிசோதித்துக் கொள்ளலாம். இந்த தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அனைத்து பாடத்திட்டங்களுக்கும் மத்திய அரசின் அங்கீகாரம் உண்டு. இந்தியா முழுவதும் இந்த பாடங்களும் சான்றிதழ்களும் செல்லுபடியாகும். ஒவ்வொரு பாடத்திட்டத்திற்கும் மதிப்பெண் கிரெடிட்கள் வழங்கப்படுகின்றன. அந்த பாடத்திட்டத்திற்கான விதிமுறைகளை நிறைவு செய்யும் பட்சத்தில் சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் கல்வி தேவைகள் எதுவாகினும் அவர்கள் கூடுதலாக கற்று பயன்பெற வேண்டும் என்பதிலும், அதுவும் அவர்களுக்கு இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதிலும் மத்திய அரசு உறுதியாக உள்ளது. கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் பயிலும் பாடங்கள் கூடவே பிற திறன் வளர்க்கும் பயிற்சிகள் இது போன்ற இணையவழி சேவைகள் மூலமாக கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என இது போன்ற கல்வி சேவைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இதுவரை ஸ்வயம் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மக்களே, எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பர்

மதியான மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது இளைஞர் உலகம். எஸ், இளைஞர் உலகத்துல இன்னைக்கு சூப்பரான ஒரு கேள்வியோட தான் உங்க கூட வந்து நான் இணைந்திருக்கேன். நீங்களுமே என்கிட்ட உங்களுடைய பதில்கள் எல்லாம் சொல்றதுக்காக அவளோட காத்திருப்பீங்க. என்ன கேள்வி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற ஏக்கத்தோட கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்காகவே ஃபர்ஸ்டே நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு ஒரு சேஞ்சுங்க. எப்பவுமே நமக்கு சேஞ்ச் பண்றது ரொம்ப நல்லது இல்லையா? அந்த வகையில ஃபர்ஸ்டே கேள்வியை நான் கேட்க போறேன். நீங்க யோசிச்சு உங்களுடைய பதில்கள் எல்லாத்தையும் அப்படியே நீங்க தேக்கி வச்சு நீங்க எனக்காக அப்படியே மடித்திருந்த வெள்ளம் போல அப்படியே கிடக்கிறோம் நீங்க சொல்ல போறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்ன வந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஓகே என்னெல்லாம் வந்து நம்ம கேட்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் கடந்து போகும். அதில் சில விஷயங்கள் நம்மளுடைய மனதில் எப்போவுமே தங்கி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்போவுமே அது இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதுக்கான ஏக்கமும் கூடவே சேர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். என்ன பவானி நீ ஏதோ சுற்றி சுற்றி சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. எஸ், இன்றைக்கி நான் கேட்க போகிற கேள்வி இதுதாங்க. அதாவது சொல்ல தவறிய வார்த்தை. நம்ம வாழ்க்கையில் சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினச்சிருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் அந்த டைமில் நம்மளால் சொல்லாமல் விட்டுருப்போம். இப்போ அந்த ஃப்ரெண்ட் நம்ம முன்னாடி உட்கார்ந்துருந்தா அன்னைக்கு சொல்லாமல் விட்ட எந்த ஒரு வார்த்தையை இன்னைக்கு சொல்லணும்னு நினைப்பீங்க? ஸோ இதுதான் உங்களுக்கான கேள்வி. நம்ம அந்த 96 படத்துல எல்லாமே வந்து சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு நான் இந்த வார்த்தைகளை சொல்லணும்னு நினைச்சேன் ஆனால் இன்னைக்கு தான் ஒன்று பார்க்குறேன். ஈவன் நம்ம சில இடங்களில் வந்து நம்ம ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இல்லை காலேஜாக இருக்கட்டும் இல்லை வேற வீடுகள் மாற்றப்படுறது இல்லை ஒரு திருமணமாகி மற்ற இடத்துக்கு போகிறது அந்த மாதிரி சில இடங்களில் நண்பர்களை விட்டு பிரியறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அந்த நேரத்தில் நமக்கு அந்த சம்டைம்ஸ் மேபி நம்ம சின்ன பொண்ணாக இருப்போம் சின்ன பசங்களாக இருந்திருப்போம் வயசு அந்த அளவுக்கு இருந்திருக்காது, ஏதோ சொல்லணும்னு தோணிருக்கும் ஆனால் என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனால் காலப்போக்கில் நமக்கு வந்து அதுக்கான ஞாபகம் வந்துருக்கும், ஓகே இதுதான் நம்ம சொல்லணும், நம்ம அன்னைக்கே இதை சொல்லியிருக்கணும்ல, சி அவன்கிட்ட வந்து நீங்கள் வந்து சூப்பரானவங்க நீங்கள் வந்து செம்மையாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படி ஏதேனும் சொல்லணும்னு நினச்சிருப்போம் ஆனால் சொல்லாமல் தயங்கி விட்டுருப்போம். இப்போ அதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிப்போம். அப்போ என்ன சொல்வீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா உங்கள் ஃபோன் எடுத்து 298-6-00-38 அல்லது 295-2-0-5-5-4 இணைப்பெண்ணாக 044 என்ற என்னோட சேர்ந்து உங்களுடைய அந்த உள் ஏக்கங்கள் எல்லாமே என் கூட ஷேர் பண்ணலாம். ஸோ எஸ் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு பாடலை கேட்டு வந்துடும். அதுக்குள்ளே உங்கள் மனதில் எல்லாமே நீங்கள் அந்த அப்படியே ஒரு ரீவைண்ட் போட்டு உங்களுடைய பாஸ்ட் எல்லாத்தையும் ஒரு அப்படியே ஒரு படத்தை ஓட்டுறாரு போல கடற்கடன்னு மைண்டில் ஓட்டி யாருக்கெல்லாம் என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வச்சுட்டே இருங்க. எஸ் முதலாவதாக நாங்கள் நம்ம கேட்கவிருக்கக்கூடிய பாடல் என்னன்னாக்கா வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை தான். ஹரிஹரன் தேவன் மற்றும் வி பிரசன்னா குரல்ல தாமரை வரிகள்ல ஆரிஜராஜோட சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்க. இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

0: நேரம் 12:17 ஆயாச்சு. ஏன் இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில தான் நம்ம வந்து இணைந்திருக்கோம். நமக்காக நம்ம கூட நம்ம தங்களுடைய கேள்வி நம்ம கேட்ட கேள்விக்கான பதில்கள் எல்லாம் சொல்றதுக்காக நம்மளுடைய நேயர்கள் எல்லாம் காத்திருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? கலா மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கா கலா மேம். நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நன்றி நன்றிமா. சரி, ஓகே, நான் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லுங்க பாக்கலாம். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருப்போம், அந்த வயசுல சொல்ல முடியல, இப்ப சொல்லணும். அந்த சொல்ல தவறிய வார்த்தை என்ன? இப்ப அவங்க முன்னாடி வந்தா என்ன சொல்வீங்க?
1: நான் வந்து அவ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 10th ல இருந்து காலேஜ்ல ஒண்ணா படிச்சு முடிச்சிட்டேன். ஓகே, அரசாந்திருக்கிறேன். அவளை ஆசை பார்த்தே முடியல. அப்புறம் ட்ரெயின்ல மீட் பண்ணும், வேலைக்கு போகும்போது அவளை வந்துட்டா.

0: அதை பத்தி ரொம்ப ஆசையாச்சு சந்தோஷமா சொன்னாரு. எனக்கு எப்படி இருக்க இன்னைக்கிறேன் ஒரு கால் பண்ணல கேட்டோம். இல்லப்பா நான் ரொம்ப தூரம் இருக்கிறேன், அது வந்து ரொம்ப ஆசையாச்சு. அப்புறமேட்டா இப்ப டெய்லி அவங்க வேலைக்கு போய் வேலைக்கு போறாங்க பார்த்து ரொம்ப ஆசையாச்சு நினைச்சு.
1: ஓகே, ஆனா நீங்க என்ன சொல்லணும், சின்ன வயசுல அப்ப இந்த வார்த்தை நான் சொல்லணும்னு நினைச்சிருப்பேன், ஆனா அந்த வார்த்தையை சொல்லாம விட்டுட்டேன். அட்லீஸ்ட் ஒரு பாய் பாய் கூட நிறைய பேருக்கு சொல்ல முடியாம போயிருக்கோம், சிச்சுவேஷன் இருக்கும். அந்த மாதிரி என்ன வார்த்தை சொல்லணும்?
0: நான் சின்ன வயசுல ஜாலியா செய்வான், அது வந்து ஹாப்பியா இருந்து பேசுவான். அதே மைக்கு அது சொல்லு மேடம் அவர்கிட்ட.
1: ஓகே ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ மேடம்.
1: ஓகே, அடுத்த கால கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க பவானி மேம்?
1: சந்திரசேகர் சார் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
1: சூப்பர் சார், சொல்லுங்க, நீங்க என்ன வார்த்தைகள் வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்க ஆனா சொல்ல முடியாம போச்சு?
2: அதாவது என் ஃப்ரெண்டு எப்பொழுதுமே என்னுடைய நலன்ல வந்து ரொம்பவே அக்கறை காண்பிப்பான். அப்ப வந்து அவனுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லணும். அதே மாதிரி அவனுக்கும் நான் அக்கறையா ஒரு சில வார்த்தைகள் அப்படிங்கறத சொல்லணும்னு நினைப்பேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன், எனக்கே அவன் வந்து இவ்வளவு அக்கறையா இருக்கும் போது அவன் அவனை பாத்துக்கிறதுக்கு தெரியாதா அப்படின்ட்டு நான் நினைப்பேன். அவன் பிரியமா இருப்பேனே தவிர்த்து அவன் வந்து உட்கார்ந்து ஏதோ யோசிக்கும் பொழுது ஏதோ யோசிக்கிறான்னு தெரியும், ஆனா நம்ம எதுக்கு அவன்கிட்ட சொல்லி அவனே ரொம்ப சிந்தனைவாதி அப்படின்ட்டு விட்டு. அப்போ அவனுக்கு நம்பிக்கை தரக்கூடிய சில வார்த்தைகள் சொல்ல மிஸ் பண்ணிட்டேனோ அப்படின்ட்டு. ஆமா, அப்ப வந்து அவன் உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது நான் என்ன நினைச்சுப்பேன்னா, எதுக்கு அவனை என்ன ஏதுன்னு கஷ்டப்படுத்தி திருப்பியும் கேள்வி கேட்கறது, அவனாவே சில் அவுட் ஆயிடுவான் அப்படின்ட்டு விட்டுருவேன். நீங்க இந்த டாபிக் சொல்லும் போது தோணுது, நம்ம அந்த அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தை கொடுத்துருக்கணும், எதுக்கு அவனை கஷ்டப்படுத்தணும்னு அமைதியா இருந்தோம், பேசாம கேட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. உரிய நேரங்கள்ல அந்த பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு முக்கியத்துவம் அவனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சு ஒரு சில விஷயங்கள் சொல்லாம நான் கடந்து வந்துட்டேன். அவனுக்கே தெரியும், எல்லாம் பாத்துப்பான் அப்படின்னு விட்டுருக்கேன். பட் அந்த தருணங்கள்ல நான் சொல்லியிருக்கணும், அதை தவறிட்டு அப்படின்ட்டு இப்ப நினைக்கிறேன் மேம்.
1: ஓகே ஓகே, ரியலாவே ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை அன்னைக்கே நான் சொல்லியிருந்தாக்கா இன்னும் கூட எங்களுடைய இது வந்து இப்ப என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி.
2: அவன் வந்து ஒரு மூணு நாள்ல சரியா இருக்கிறவன் ஒரு நாளையும் சரியா இருப்பான். அது நீங்க சொன்னதான் இனிமே நான் இன்ஷூர் பண்ணிப்பேன், கரெக்டா இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கிட்டயுமே சொல்லிடணும் அப்படின்ட்டு மிஸ் பண்ணவே கூடாது.
1: சூப்பர் சூப்பர் சார், ரொம்பவே அழகா வந்து நீங்க உங்களுடைய உறுதிமொழியவே நீங்க வந்து எடுத்திருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ மேம், பை மேம்,
1: பை பை. ஓகே, அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து இணைப்புல இருக்கீங்க?
3: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் பட்டாயிரம் கலையரிசி மேடம்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
3: ஆ, நல்லா இருக்கேன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க, நீங்க என்ன விஷயத்த வந்து சொல்ல மறந்து விட்டீங்க, இப்போ வந்து அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு? யாராவது ஒருத்தர் கூட இருப்பாங்க. வார்த்தைகள் தெரிஞ்சிருக்காது என்ன வார்த்தை சொல்லுவோம்? ஆமா, ஆமா,
3: கூட விளையாடுற பிள்ளைங்களோட.
1: ஆமா,
3: தெரியலப்பா என்ன, நான் ரேடியோ வச்சிருந்தேன் இப்பதான்.
1: சரி, ஓகே சார்,
3: படிக்கிறதுல கவனம் செலுத்தணும்னு சொல்றேன்.
1: படிக்கிற காலங்கள்ல ஒரு நண்பர்கள்லாம் இருந்திருப்பாங்க, அப்ப அவங்க கிட்ட பேச முடியாத சில வார்த்தைகள் இத சொல்லணும்னு நினைச்சிருப்போம், ஆனா இப்ப சொல்ல தெரிஞ்சிருக்காது, என்ன சொல்லணும்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்போ வந்து அவங்கள பார்த்தாக்கா அதை சொல்லணும், என்ன வார்த்தை சொல்வீங்க?
3: வீட்டுல இருக்கு போய் வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி விட்டோமா. எல்லாம் ஸ்கூல்லதானே நிறைய விளையாடுவோமா, அவன் வீட்டுக்கு வந்ததுக்கு நம்மளும் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளையாட்டுதான் அதிகமா இருந்தது. அப்பெல்லாம் விளையாட்டுதான் நமக்கு வந்து வீட்டுக்கு, எங்க வீட்டுக்கு வாங்க, வீட்டுல தான் இன்னும் கொஞ்ச நாள்
1: விளையாடலான்னு
3: இவ்வளவுதான் விளையாட முடியும். அதனால எங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், நம்மள எங்க வீட்டுல ஏற்கனவே நாலு சகோதரிகள் இருப்போம்,
1: நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம காலேஜ்

0: எல்லாமே ரொம்ப அழகாக தங்களுடைய பதில்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம கேட்ட கேள்வி இதுதாங்க, சொல்ல தவறிய வார்த்தை. நம்ம வந்து நினைச்சிருப்போம் இந்த வார்த்தை வந்து அவங்க கிட்ட அப்பவே எனக்கு அப்போ தெரியலங்க என்ன வார்த்தை சொல்றதுன்னு சொல்லிட்டு பாய் கூட சொல்லாமே வந்துட்டேன். ஆனால் இப்போ அவங்கள பார்த்தனா நிச்சயமா டே இவ்வளோ நாள் ஆச்சுப்பா அவங்களை பார்த்து நான் அன்னைக்கே இதை சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை சொல்லணும் நீங்கள் வந்து ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி தான் கேட்டிருந்தோம். நம்ம காலர் கிட்ட பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்கிருந்து?
1: ஹலோ
0: வணக்கம்.
1: வணக்கம் மேம், சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்தி மேம், நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க என்ன வார்த்தை சொல்லணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டன்னு ஆசைப்படுறீங்க?
1: நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தேன்னா ரொம்ப நாளா கான்டாக்ட் விட்டு போச்சு. ஒரு பர்த்டே விஷ், ஒரு பொங்கல் விஷ் எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப நாள் ஏதோ நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணோன்ற மாதிரி ஆயிடுச்சு.
0: நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த கொலைக்கிட்டையும் பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், கிழக்கு தாம்பரம் ராஜசேகர் பேசுகிறேன் மேடம்.
0: ராஜசேகர் சார், நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் மேடம். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே, நண்பனே,
0: நண்பனே. சொல்லுங்க, என்ன நண்பன் கிட்ட சொல்ல போறீங்க?
2: சொல்ல போறது, நான் திருமணம் நடந்து சொல்ல மறந்துட்டேன், சாரி நண்பா.
0: அச்சோ,
2: அது சூழ்நிலை, அட்ரஸ் தெரியாது.
0: தெரியாது,
2: பள்ளி பருவத்தோட முடிஞ்சு அப்புறம் அட்ரஸ் எல்லாம் தெரியாம போயிடுச்சு. பார்த்தாக்கா என் மன்னிப்பு
0: கேட்பேன். சோ ஸ்வீட் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையா உங்களுடைய விஷயங்கள் லைக் காலம்தான் நம்ம கடந்தது, பட் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒரு ஸ்பெஷலான விஷயத்த நான் என் நண்பனுக்கு சொல்லாம விட்டேனேன்ற அந்த ஏக்கம் வந்து இன்னுமே இருக்கல.
2: வாழ்க்கை நலமுடன் நீங்கள்.
0: சூப்பர் சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ எஸ், நம்ம காலர்ஸ் கிட்ட வந்து பேக் டு பேக் நம்ம வந்து பேசிட்டே இருக்கோம். இது போன்ற உங்களுக்குமே தங்களுடைய மனதில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த வார்த்தை நான் சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வார்த்தைகள்லாம் உங்கள் மனதில் தோன்றுறது அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஃபோன் எடுத்து 298600038 அல்லது 295205545 என்ற எண்ணிற்கு நீங்கள் கால் பண்ணி கூட பேசலாம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மன்மதன் திரைப்படத்திலிருந்து மன்மதனே என்ற பாடல் தான். சாதனா சர்கம் குரலில் ஸ்னேகன் வரிகளில் யுவன் சங்கர் ராஜேசம் வந்துட்டே இருக்கு. கேட்டு மாடுங்கிறது நமது எஃப்எம் 91.4 எல்லாமே சம்மதுல்ல.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நேரம் 12:33 ஆயிட்டிருக்கு. இளைஞர் உலகத்துல தான் நம்ம இணைந்திருக்கோம். எஸ், நம்ம கேட்ட கேள்வி சொல்ல தவறிய வார்த்தை என்ன நீங்க சொல்லுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு? அதாவது நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லாம விட்டுட்டோம் இந்த வார்த்தையை, இப்ப பார்த்தனாக்கா நான் சொல்லுவேங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம காலேஜ் நமக்காக காத்திருக்காங்க. யார் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம். புள்ளேரி செகண்ட்ல இருந்து கலீல் அஹமத் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன் கலீல் அஹமத் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்காங்க. காரெல்லாம் வந்து சொல்றாங்க, ஒருத்தன் டிகிரி முடிச்சான்றாங்க, ஒண்ணுமே நம்ப முடியல எனக்கு. ஆக்சுவலி ஹலோ மேடம்,
0: சொல்லுங்க சொல்லுங்க. சரி, இருக்கேன்.
1: இருக்கீங்களா? என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா சந்தீப்னு பேரு. அவன் பையன் பாத்துட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஆக்டிங் எல்லாம் செஞ்சு காட்டுவா போல, என்கிட்ட நிறைய படம் நடிக்கணும்னு ஆசை எனக்கு அப்படின்னு. நான் அசால்ட்டா விட்டேன், சரி அப்படின்ட்டு. நான் வருவான், எனக்கு அப்பப்போ போன் பண்ணுவான், இது மாதிரி படங்கள்லாம் நான் நடிச்சிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லுவான். அப்படியாரா, உன் படங்கள்லாம் பாக்குற சைட்ல ஒரு சீசனா இருக்க அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் ஜனநாயகன் வெளியாச்சு, அதுல வில்லன் ரோல்ல

0: அசால்ட்டா விட்டேன். சரி அப்படி இப்படின்ட்டு நான் வருவான், எனக்கு அப்பப்போ போன் பண்ணுவான், இது மாதிரி படங்கள்லாம் நான் நடிச்சிட்டு இருங்கடா அப்படின்னு சொல்லுவான். அப்படியாரா உன் படங்கள்லாம் பாக்குற சைட்ல ஒரு சீசனா இருக்க அப்படின்னு நான் சொல்லிருக்கேன். அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா ஒரு படம் ஜனநாயகன் வெளியாச்சு, அதுல வில்லன் ரோல்ல நடிச்சாரு நம்ம ஃப்ரெண்டு தான் அது.
1: ஓகே ஓகே.
0: கட்டி லட்சம் சருக்குன்னு சொல்றாரு பாருங்க அவரு அந்த பையன். அந்த பார்த்தோமே தியேட்டர்ல பாக்குறோம், தியேட்டரே அதிருது. என்னடாப்பா இது மாதிரி நடிச்சு வச்சுட்டே பயங்கரமா, அந்த சிரிப்பு பார்த்தனா பயங்கரமா இருந்தது சந்திப்பேன். நீ சொல்லிட்டே இருப்ப சின்ன வயசுல இருந்து பயங்கரமா நடிப்பேன். ஆனா இப்ப ஏற்பட்ட நடிப்பு நடிச்சு பாக்கல, நினைச்சே பாக்கலடா. நேற்று நைட்டு கூட கால் பண்ணிருந்தான், ஊர்ல இருந்து அவங்க அண்ணன் வந்தான், வந்து என்னை பார்த்துட்டு அது சவாரா வீடியோ போடலான்ட்டு அவனை வச்சு வீடியோ போட்டேன். அவன் தம்பி வந்து நம்பர்ல தான் இருக்கான், ஏதோ பேசுறேன்.
1: நீங்க வந்து அவங்கள பாத்தீங்கன்னாக்கா அவங்களை வந்து வாழ்த்துவீங்க, உன்னை வந்து நான் சின்ன பிள்ளையா பார்த்தேன், இப்ப வந்து நீ நல்லா வளர்ந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல போறீங்க.
0: ஆமா ஆமா, அவன் லைஃப்ல பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பான், ஃபியூச்சர்ல படிக்கும் போது எப்படியாவது நான் விஜய் சார் கூட ஒரு படம் எல்லாம் நடிப்பேன்னா. சரிடா சரிடா, நானா உன்னை என்கரேஜ் பண்ற அளவுக்கு நான் எதுவும் சொல்றேன், ஆனா இன்னைக்கு சொல்றேன் ஆளு பெரிய ஆள் ஆயிட்டான்.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க நன்றிங்க.
1: ஓகே, நம்ம அடுத்த கால் கிட்ட பேசுறோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம், வெஸ்ட் மாம்பழத்துல இருந்து ராஜலட்சுமி பேசுறேன் மேடம்.
1: ராஜலட்சுமி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கேன். சொல்லுங்க, நீங்க என்ன வார்த்தை உங்க ஃப்ரெண்டுக்கு சொல்ல போறீங்க? உங்க ஓல்ட் ஃப்ரெண்டுக்கு?
2: நான் வந்து சென்னையில இருக்கிறேன், ஆனா நான் படிச்சப்ப கிளாஸ் டீச்சரு நிறைய ஃப்ரெண்டுங்க எல்லாரையுமே பாத்துட்டேன், பார்த்து பேசுறது கொள்றது அது மாதிரி டைம் போயிருக்குது. என்னோட ரொம்ப க்ளோஸா பழகின ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சென்னையிலதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, அவங்கள என்னால கண்டுபிடிக்கவே முடிய மாட்டேங்குது, போன் நம்பர் இது ட்ரை பண்ற அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா அது வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமா. நான் சென்னையில, அது அந்த மாரி சொந்த வீடா நல்லா இருக்கிறேன், நான் எல்லாரும் நல்லா இருக்கிறோம், பேரம்பேச்சு எல்லாமே இருக்கிறாங்க, எல்லாம் பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க, நீ அவசியம் வரணும்னு அவங்க இருக்கிற வீட்டுக்கு நான் போயிட்டு அவங்களையும் ஆச்சுட்டு வந்து எல்லாத்தையும் அந்த ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்.
1: என்னோட சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப அழகான உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்க பகிர்ந்து கொண்டீங்க, நன்றி, வாழ்த்துக்கள். காலம் வாய்க்காமலே போயிடும் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம வந்து சொல்லாம கொள்ளாம கூட கடந்து வந்துருவோம். ஆனா இப்ப அவங்கள பார்க்கும் பொழுது உடனே நமக்கு வந்து ஆச்சரியத்தோட, மிஸ் நான் உங்ககிட்ட இந்த வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் மேம், நான் உங்ககிட்ட இந்த வார்த்தையை சொல்லணும்னு நினைக்கிறேன் நினைச்சேன், ஆனா இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சில வார்த்தைகள் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்த உடனே அந்த இன்ப அதிர்ச்சி இல்ல வார்த்தைகளே வந்து நமக்கு ஒழுங்கா வராது, ஐயோ ஏதோ சொல்லணுமே ஏதோ சொல்லணுமே மைண்ட்ல மட்டும் ஓடிட்டே இருக்கும். இப்போ இந்த டைம்ல நீங்க உங்களுடைய அந்த ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஓல்டு டீச்சர்ஸ் யார்கிட்டே ஆனாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நான் அப்பவே சொல்லி இருக்கணும், ஆனா காலம் வந்து எனக்கு அப்ப எனக்கு சொல்ல வாய்ப்பும் கிடைக்காம போயிடுச்சு, ஆனா இப்ப நான் அவங்கள பார்த்தா இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஷேர் பண்ணுங்க. ஏன் சார் நீங்க அழைக்க வேண்டிய என் 298600038 அல்லது 295205545 இணைப்பேனாக 044 என்ற என்னோட நீங்க அழைத்து என்னோட பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான சாங் தான் வந்துட்டே இருக்கு. நியூ திரைப்படத்திலிருந்து சக்கரை என்ற பாடல் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரல்ல உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து

அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: 12:45 ஆயிட்டிருக்கு. எஸ், நம்ம காலேஜ் எல்லாமே நம்ம கேட்ட கேள்விக்கான பதில சொல்றதுக்காக காத்திருக்காங்க. யார் எங்கிருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து? ஆஹா, அருமையான இசையை கொடுத்து விட்டார்கள். ஸோ எஸ், நம்ம வந்து கேட்ட கேள்வி இதுதாங்க. நம்ம சொல்ல தவறிய வார்த்தை நம்ம வந்து சொல்லணும்னு நினச்சிருப்போம், அந்த டைமில் நமக்கு சொல்ல முடியல, ஏதோ ஒரு எண்ணம், ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக நம்ம அந்த இடத்த கடந்து வந்திருப்போம். ஆனால் இப்போ சொல்லணும்னு நினைக்கிற வார்த்தைகளை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம காலர் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம், என்னுடைய காலர் தான் கட்டாச்சி திரும்பும் கிடைச்சி
0: இடைத்து விட்டது.
1: மாலினிதேவி பேசுறேன்.
0: மாலினிதேவி அம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேம்மா.
1: நம்ம படிக்கும் போது இன்னைக்கு வந்து இந்த கைத்தொழில் பீரியட் இருக்கும், மாசத்துக்கு ஒரு வருஷம் இருக்கும். ஜெமிலா மிஸ், அவங்க பேரு ஜெமிலா.
0: ஓகே,
1: டீச்சர் ஜெமிலா, ஜெமிலா டீச்சர். அவங்க வந்து மாசத்துல ஒரு வாட்டி கிளாஸ்ல எடுப்பாங்க. அது ஒரு 40 நிமிஷம் பீரியட் இருக்கும். அந்த 40 நிமிஷம் எடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு மாசம் ஆயிரம்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்து கத்துக்கங்க அப்படிம்பாங்க. எங்க வீட்டுக்கு வந்து கத்துக்கீங்கன்னா அவங்களே உயர கொடுப்பாங்க. ஏன்னா அப்பெல்லாம் எங்களுக்கு வாங்கலாம் முடியாது, வீட்டுல வாங்கி தர மாட்டாங்க, காசு கொடுத்து வாங்கி தர மாட்டாங்க. அவங்களே உயர்வு கொடுத்து அவங்களே எங்களை பின்ன கத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த அவங்க மிஸ் அப்படியே கல்லதான் நிக்கிறாங்க. ஆமா, எனக்கு உண்மையில அப்ப நம்மளுக்கு அந்த சொல்ல தெரியாது. அப்புறம் நாங்க 9th 10th ஹை ஸ்கூல்ல படிக்க போயிட்டோம் பக்கத்து ஊர்ல. ஆனா அப்புறம் அவங்க பார்க்கவும் முடியல. இப்ப வானொலி மூலமா இருப்பாங்களா சரியாது, இருந்தாலும் அவங்களுக்கு போய் சேரட்டும், அவங்களை பாராட்டணும்.
0: ஓகே, அவங்களுக்கு வந்து அப்ப நன்றி சொல்ல நினைச்சிருக்கோம், நன்றி சொல்லிருப்போம். ஆனா அதை உணர்ந்து சொல்றது வந்து சில காலம் தடந்து போனது போதுதான் அதனுடைய உணர்வோட நம்ம இருக்கோம் அந்த நன்றியில.
1: சூப்பர்
0: சூப்பர்மா, நன்றி, வாழ்த்துக்கள். எஸ், நம்ம வந்து அவங்க ஒவ்வொரு டீச்சர்ஸோடைய பங்குமே கூட நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ரொம்பவே பெரிதான ஒரு பங்கா தான் இருக்கும். நிறைய டீச்சர்ஸ் வந்து நான் பார்த்துருக்கேன், தங்களுடைய டிஃபன் பாக்ஸ்ல அவங்க இன்னொரு பிள்ளைங்களுக்குமே வந்து சாதம் கொண்டு வர்றது, அதாவது சாப்பாட்டு இல்லாத பிள்ளைங்களுக்காக கொண்டு வர்றது, அது போலெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் வந்து டெடிக்கேட்டிவா அப்போ வந்து செஞ்சிருப்பாங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த நிமிஷம் நம்ம வந்து பார்க்கும் பொழுதே சி இவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இதோ அது வந்து அவ்வளோ ஒரு சின்ன வயசு இன்னசென்ட் நம்ம நன்றி சொல்றது, ஓகே அவங்களுக்கு போய் சேருமா என்னன்னு தெரியாது, ஆனா அவங்க செய்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த உதவிகள்லாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலேயே வந்து ஒரு மறுமலர்ச்சியவே வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றதுல கொஞ்சம் கூட இதுவே இல்லைங்க. உண்மையாவே அது அவ்வளோ ஒரு வர்த்தான விஷயம், அவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் சொல்றது. ஸோ எஸ், அதெல்லாமே நினைச்சு பார்க்கும் பொழுது இப்ப நமக்கு அவங்க கொடுத்த அந்த உணவு, அவங்களுடைய சப்போர்ட், அது எல்லாத்துக்குமே நான் வந்து அப்ப நன்றி சொல்லியிருப்போம், பட் சில நேரங்களில் சொல்லாம கூட விட்டுருப்போம். ஆனா இப்ப நம்ம வந்து அது உணர்ந்து சொல்லும் பொழுது அந்த நன்றியுடைய வேல்யூவே இன்னும் சூப்பரா கூட்டி அதோடைய அழகு வந்து அதிகமாகிதான் இருக்கு. ஸோ இது போன்ற பல விஷயங்களெல்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்களுமே உங்களுடைய அன்பார்ந்த அந்த மக்களுக்கு வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தைகளை சொல்லணும்னு நினச்சிங்கன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணனாக்கா 2 9 8 6 0 0 3 8 அல்லது 2 9 5 2 0 5 5 4 இணைப்பு என்னாக்க 0 4 4 என்று என்னுடன் நீங்க வந்து கால் பண்ணி பேசலாம். ஸோ எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக சூப்பரான ஒரு சாங் தான் வந்துட்டே இருக்கு. காலை திரைப்படத்திலிருந்து எப்போ நீ என்ன பாப்பா என்ற படம் தான் மதுஸ்ரீ மற்றும் குழுவினர் குரல்ல ஸ்னேகன் வரிகள்ல ஜிவி பிரகாஷோடைய இசைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மழிந்திருங்கள், இது நமது FM 91.4 எல்லாமே செம்மதுல.

53 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஸ் நம்ம இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில தான் வந்து இணைந்திருக்கோம். எஸ் நம்ம இளைஞர் உலகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு கேட்ட கேள்வி இதுதாங்க. நம்ம வந்து சொல்ல தவறிய வார்த்தை நம்ம வாழ்க்கையில சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க நம்ம வாழ்க்கையில இவ்வளவு முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும்னு நினைச்சிருப்போம், ஆனா சொல்ல முடியாம போயிருக்கும். சோ இந்த வகையில எஸ் நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்குமே வந்திருக்கிறதுனால நான் என் மனதில்

விஷயங்களுமே வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணணுமே நம்புகிறேன். ஸோ எஸ், இந்த காலகட்டத்தில் நானுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட அந்த டைமில் சின்ன வயசில் வந்து என்னால் அவங்கக்கிட்ட அந்த பேசி அவங்கக்கிட்ட சில விஷயங்களை சொல்ல முடியல. ஸோ தே ஆர் ரியலி அ குட் ஃப்ரெண்ட் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபார் மீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள் வந்து நினச்சிருக்கேன். ஆனால் சில நேரங்களில் என்னால் அதை சொல்ல முடியல, ஏதோ காலகட்டத்தில் அப்படி கட்டக்கிட்டு மூவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த இடங்களில் இருந்து இப்போ வீடு மாறுறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஸ்கூல் மாறுறதா இருக்கட்டும், இல்லை படிப்பின் காரியமாக மாறுது அந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்க எல்லாருமே நான் இப்போ வந்து திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையும் படுறேன். அதே சமயத்தில் அவங்க கிட்ட வந்து ஏ சார் நீங்கள் வந்து எனக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அண்ட் இருப்பமே இருப்பீங்க அப்படின்னுமே வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஒரு சின்ன ஒரு கைண்ட் ஆஃப் ஆசை அதையுமே நான் வந்து இந்த வகையில் நான் வந்து ஷேரும் பண்ணிக்கிறேன். ஸோ ஏஸ், நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ரொம்பவே சூப்பராக நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். நம்ம வந்து நட்பாக நம்ம சில வார்த்தைகள் நம்பிக்கை ஊற்ற வார்த்தைகளை நம்ம சொல்லியிருந்திருக்கலாம், இல்லை வேறு வகையில் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லலாம். எங்கள் மிஸ்ஸை நான் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து அந்த உணர்வு பூர்வமான தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும். எஸ் இது போன்ற நீங்களுமே ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு வந்து நாளை என்பது சாத்தி அது வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனால் இருக்கிற நேரத்தில் இருக்கிற டைமில் இருக்கிற நம்மளுடைய அன்பானவங்க கிட்ட நம்மளுடைய அன்பை அந்தந்த நேரத்தில் சொல்கிறது ரொம்பவே வேல்யூவானது. அதை நீங்கள் சொல்லாமல் சரி நம்ம இன்னொரு நாள் சொல்லிக்கலாம் இன்னொரு நாள் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு காலம் கடத்திட்டே போயிட்டே இருந்தோனாக்கா சில நேரத்தில் சொல்லாமலே அது போயிடுமா போயிடக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கிற நேரத்தில் இப்போவே யாராக இருந்தாலுமே சரி, அது ஈவன் நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும், நம்மளுடைய கணவராக இல்லை மனைவியாக இருக்கட்டும், இல்லை டீச்சராக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை பார்க்குறீங்களா, இல்லை உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணம் தோணுது அவங்கள பற்றி சொல்லுங்கள், நீங்கள் ரியலாகவே நல்லா செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே அவங்களுக்கு நம்மளுடைய அன்பை தெரிவிக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற நமக்குமே நல்ல ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுக்கும். ஸோ எஸ், இந்த நிகழ்ச்சியிலே நானுமே அப்படியே வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் நிறைவு பாடலாக உங்களுக்காக வரவிருக்கிறது என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து அலைப்பாயுதே என்ற பாடல் தான். எஸ் மன்னிக்கவும், அலைப்பாய் திரைப்படத்திலிருந்து என்றென்றும் புன்னகை என்ற பாடல் தான் வந்துட்டே இருக்குது. பிரவீன், சங்கர், கிளின்டன் மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரலில் வைரமுத்து வரிகளில் ஏற மணி சிம்பிள் வந்துட்டே இருக்குது. இதுன்னு நானுமே இந்த நிகழ்ச்சியிலேருந்து உங்கள் இடத்துலேருந்து சைன் ஆஃப் வாங்கிக்கிறேன். அடுத்ததாக 2 மணிக்கு ரெயின்போ மெடிஸில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். மீ உங்கள் பவானி சைனிங் ஆஃப்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒரு மணி ஒரு நிமிடம் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இந்த ஒரு மணி நேரம் 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்க போகிறோம். காலங்கள் பல கடந்து போனாலும் இன்றும் நம் மொழிகள் மனதில் ஒழிச்சிருக்கக்கூடிய நல்ல நல்ல பாடலாம் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக உங்களுக்காக 1001 திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் கண்ணதாசனோட வரிகளில் TM சவுந்தரராஜன் மற்றும் குழுவினர் சேர்ந்து பாடியிருக்காங்க. கேட்டு நினைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூலு.

திரையரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உங்களுக்காக ஆளுக்குருவி ஈடு திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரோட வரிகளில் ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுதுலா குரலில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 91.4 எல்லாமே சமதுள்ளு.

ஒரு மணி 10 நிமிடம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாலம் நிகழ்ச்சியெல்லாம் இணைஞ்சிருக்கீங்க. 60-70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக தெய்வப்பிறவி அப்படிங்கிற படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளு.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

1:16 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாரம் நிகழ்ச்சியில் 60, 70, 70களில் வெளிவந்த பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக அவங்களுக்காக எல்லாரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்துலேருந்து லிங்கப்பா அவர்களோட இசையில், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களோட வரிகளில், டிஎம் சவுந்தரராஜனோட குரலில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்துருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதுள்ளது.

0: என்ன
1: சொல்ற குயில
2: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
3: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
2: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ஒரு மணி 21:01 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைக்காலம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைக்காலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உங்களுக்காக இரும்பு திரை திரைப்படத்திலேருந்து வெங்கட்ராமன் அவர்களோட இசையில், லீலா அவர்களோட வரிகளில், சவுந்தரராஜன் அவர்களோட குரலில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 91.4 இங்க எல்லாமே தோழி. சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹354, SC/ST பிரிவினருக்கு ₹266, GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: ஒரு 1:28 ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் உங்களுக்காக கைதாசி திரைப்படத்திலேருந்து கோவர்தன் அவரோட இசையில், கண்ணதாசனோட வரிகளில், சுஷிலாவோட குரலில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே சமதூலு.

நிச்சய தாம்பலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்த நேரம் 1:36. திரைகாலம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து சுதர்சனம் அவர்களுடைய இசையில் ராஜா மற்றும் பி சுசிலா குரலில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்கே எல்லாமே சமதூலு.

1:40 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரையரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தான் உங்களுக்காக. மன்னாதி மன்னன் திரைப்படத்திலிருந்து விஷ்ணுநாதன் ராமமூர்த்தியோட இசையில், கண்ணதாசனோட வரிகளில், TM சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ள

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே செமதுள்ள
1: ஒரு மணி 45 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 திரைகாணம் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. திரைகாணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாம் உங்களுக்காக குறவஞ்சி திரைப்படத்திலேருந்து பி சுசிலா குரலில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதூளு.

மீண்டும் சொர்க்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வந்த நேரம் 1:53. திரைக்கரம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உங்களுக்காக பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கண்ணதாசனோட வரிகளில் பி சுசிலா மற்றும் ஏஎம் ராஜாவோட குரலில் வேதாவோட இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளது.

திரைக்கானம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக சிவகாமி படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி ஆனந்த்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் முதலாவதாக வரவிருக்கும் பாடல் அழகன் திரைப்படத்திலிருந்து சாதி மல்லி பூச்சரமே என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல், புலமை பித்தன் வரிகளில். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: நேரம் 2:10. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் தாயம்மா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு முத்து கிளி கத்தும் என்ற பாடல். அருண்மொழி, மனு மற்றும் எஸ் என் சுரேந்தர் குரலில் இளையராஜா இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

சுந்தரகாண்டம் திரைப்படத்திலிருந்து குக்கு குக்கு குயில் ஒன்று என்ற பாடலை மனு மற்றும் ஜானகி குரலில் காளிதாசன் வரிகளில் தீபக்கின் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 2:22. இஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்கவிருக்கும் பாடல் தளபதி திரைப்படத்திலிருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடல். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் இளையராஜா இசையமைப்பு தளபதி திரைப்படத்திலிருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற பாடலை கேட்டு வர நேரம் 2:30.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் தந்துவிட்டேன் என்னை என்ற திரைப்படத்திலிருந்து தென்றல் நீ என்ற பாடல். SP பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகி குரலில், இளையராஜா இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

இரண்டு மணி 36 நிமிடம் நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சர் ஐ லவ் யூ என்ற திரைப்படத்திலிருந்து இங்கே இறைவன் என்னும் கலைஞன் என்ற பாடல். மனு மற்றும் பி சுஷீலா அவர்களின் குரல், இளையராஜா இசையமைப்பு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

வருகிறது என்ற திரைப்படத்திலிருந்து ஏரிக்குயிலே நீயும் பாடு என்ற பாடலை பி ஜெயச்சந்திரன் குரலில் சங்கர் கணேஷ் இசையமைப்பில் கேட்டு வர நேரம் 2:47. நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவிருக்கும் பாடல் சிந்தூர தேவி என்ற திரைப்படத்திலிருந்து எம் எஸ் ராஜேஸ்வரி குரலில் வாலிவரிகள் சங்கர் கணேஷ் இசையமைப்பு. ஒரு நல்ல பாடல் கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 2:54 நிமிடம். நேயர்கள் இணைந்திருப்பது ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக உங்களுக்காக வரவிருக்கும் பாடல் உள்ளம் ஒரு ஊஞ்சல் என்ற திரைப்படத்திலிருந்து துளி துளி மழை துளி என்ற பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில், வைரமுத்து வரிகளில், ஜே எம் ராஜு இசையமைப்பில். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களுடன் இணைந்தது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் தொடர்ந்து கேட்டு இணைந்திருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: கிளி கிளி கிளி துளை கிளி சித்தாடை கேக்குது
1: துளி துளி துளி மழை துளி முத்தாடு.

0: நேரம் 3 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் நாடுகளுக்கு 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புறப்பட்டுச் சென்றார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை

அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். G20 நிதியமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அமெரிக்கா சென்றடைந்தார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி தேசிய கொடியை மேலும் உயரத்தில் பறக்கச் செய்ய தேசிய விளையாட்டு தினத்தில் வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சிஎன்ஜி விலை ஒரு கிலோவிற்கு ₹3.89 உயர்த்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. பொன்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே பல்கேரியாவின் கரண் சன்சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது அறிவும் ரசிப்போம். எஸ் அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டாபிக்கோட தான் உங்க கூட பேசுறதுக்காக ரொம்ப ஆவலோட வந்திருக்கேன். எஸ் இந்த நிகழ்ச்சி ரொம்பவே அறிவு சார்ந்ததா, அனுபவம் சார்ந்ததா, நிறைய கருத்துக்களை வந்து நமது நாட்டின் தலைவர் ஆகிய நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த அந்த கருத்துக்கள் எல்லாவற்றையுமே ஒரு ஒருங்கிணைப்பா சேர்த்து நம்ம வந்து பேசி கலந்துரையாடி ரொம்பவே சந்தோஷமா நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராமாவே இது வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு நாம கொண்டு வந்திருக்கிறதான இந்த நிகழ்ச்சியில என்ன டாபிக் வந்து பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உண்மையிலேயே ஒரு மரம் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய பதில் வந்து இல்ல இல்ல தயங்கி நிற்கக்கூடிய ஒரு பதிலாவே இருக்கும். எஸ் அதெல்லாம் தாண்டி எஸ் ஒரு நிமிஷம் நம்ம இப்ப யோசிச்சு பார்ப்போமே. நம்மளுடைய வீட்டுக்கு வெளியில ஒரு மரம் இருக்கு. இப்ப அப்படியே காலையில நம்ம வந்து அதை அப்படியே கடந்து போயிடுறோம். மத்தியத்துல அதோடைய நிழல்ல வேற யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்க. அந்த மரத்துல ஒரு பறவை கூடு கட்டி இருக்கு, ஒரு அணில் ஓடிக்கிட்டு இருக்கு. நமக்கு அது ஒரு மரம் தான், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. நாம அறியாமலேயே நமக்காக ஒரு மரம் வளர்ந்து பெரியதாகிற வரைக்கும் நாம அதை கவனிக்காமலே இருக்கும். ஆனா அது வளர்ந்து நமக்கு நிறைய பயன்கள், சொல்லி முடியாத அளவுக்கு அவ்வளோ பயன்கள் வந்து நமக்கு அந்த மரம் வந்து தருது. ஸோ நிச்சயமாகவே இவ்வளோ வரங்களையும் தருகிறதான அந்த மரம் நமக்கு வரம் தாங்க. அந்த வகையில நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இதை பத்தி வந்து பேச போறோம். அந்த வகையில முதலாவதாக ஒரு பாடலை கேட்டு வந்துடும். நிலாவே வா என்ற திரைப்படத்திலிருந்து நீ காற்று நான் மரம் என்ற பாடல் உங்களுக்காகவே ஹரிஹரன் மற்றும் சித்ரா குரல்ல வைரமுத்து வரிகள்ல வித்யாசாகர் இசையமைப்பு.

நேரம் 3:11 ஆயிடுச்சு. அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கோம். அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் மரம் நம் வரம் என்றுதான் பேசிட்டு இருக்கோம். எஸ், பல நன்மைகளை தருகிறதான நம்மளுடைய மரம், அது என்னென்ன நன்மைகள்லாம் தருதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, முதலாவது நமக்கு நிழல் தருது. எஸ், அடிக்கிற வெயில்ல நமக்கு அப்படி ஒரு இதமா, ஒரு ரொம்ப தூர பயணமா இருக்கட்டும், நம்ம நடந்து போறோம், நல்ல வெயில் அடிக்குது, அந்த நேரத்துல ஒரு மரத்தினுடைய நிழல்ல அப்படி இலைப்பாரும் பொழுது அந்த சில்னஸ், அதுல ஒரு காற்று அடி சேர்ந்து வரும்பொழுது, அப்பா என்ன ஒரு இனிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு ஒரு சில்னஸ் உண்டாகி அவ்வளோ ஒரு சந்தோஷம், அறியாமலேயே அப்படி ஒரு மகிழ்ச்சி மூஞ்சல முகத்துல வந்து அப்படி பொங்கி எழும். ஸோ எஸ், அது போன்று நமக்கு நிழல் தருது. அதனை தொடர்ந்து வந்து சுற்றுப்புற வெப்பத்தை வந்து குறைக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நமக்கு இந்த மரம். அதே போன்று காற்றை சுத்தமாக்க உதவுது. இதை நம்ம கண்களால பார்க்க இயலாலும் இது அது தன்னுடைய வேலையை வந்து அப்படி செஞ்சுட்டே இருக்கு. அதுக்கு அடுத்ததாக மண்களை வந்து பாதுகாக்குது. முக்கியமா வளிமண்டலத்துல இருக்கிறதான நம்மளுடைய இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து உறிஞ்சு ஆக்சிஜன், நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே உயிர் காற்றா இருக்கிறதான இந்த ஆக்சிஜன் உள்ளிட்ட வாயுக்களினுடைய சமநிலைக்கு இந்த மரங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது நம்ம அதை நினைக்காம இருந்தாலுமே அது நமக்காக பேக்ட்ராப்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையில சில நல்ல மனிதர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அது போலதான் நம்ம கேட்காமலேயே உதவி செய்வாங்க, எதையும் எதிர்பார்க்காமலே நம்ம மேல அவ்வளோ அக்கறை காட்டுவாங்க. அப்படிதான் இயற்கையுமே, அதுல மரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்றது உண்மைதாங்க. ஒரு மரத்தினுடைய அருமை முக்கியமா வெயில்ல தான் புரியும். இன்னொரு விஷயம், ஒரு வெயில் நாள்ல வெளியே போயிருக்கும்போது ஒரு மரத்தோட நிழல் கிடைச்சா நம்ம மனசுக்கே ஒரு சந்தோஷம் வரும், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அது போல நமக்கு இந்த 2 நிமிஷத்துலதான் அந்த மரத்துடைய அருமையே வந்து நமக்கு ஆக்சுவலா புரியுமே, ஆஹா வெயில்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நல்லா இருக்கு இந்த மரத்துல அந்த நிழல் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த நிமிஷம் அந்த ஒரு நொடிகளோ சில நொடிகளோ சில மணித்துளிகளோ அப்பதான் நம்ம வந்து அதை யோசிச்சு பார்ப்போம். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடியே புரிஞ்சுதான் நம்ம ஊர் சாலைகளில், கோயில் சுற்றுப்புறங்களில், குளக்கரைகளில், வீடுகளுக்கு அருகில் மரங்களை வந்து வளர்த்தாங்க. அந்த மரங்கள் அவர்களுக்கு பயன்பட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறையினரான நமக்குமே பயன்படுறது நினச்சி அவங்க நிச்சயமாக ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அதுதான் மரம் நடுறதுக்கும் மரம் வளர்க்குறதுக்கும் இருக்கும் பெரிய வித்தியாசம். ஒரு மரம் வந்து நம்ம வெறும் நட்டுட்டு ஓகே நம்ம அதிலிருந்து பயன் அடையிறோமா அப்படின்னு மட்டும் பார்க்காம அது பின்வரும் ஜென்ரேஷன்ஸ்க்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்து அதன் மூலமாக பயன்பெற காரியங்கள் அநேகம் அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே மரம் நம்மளுடைய வரமா இருக்கு, என்னென்னலாம் நமக்கு வரமா வந்து தருது இந்த மரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அந்த தொடர்ச்சியில நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடலை வந்து கேட்டு வருவோம். ரிதம் திரைப்படத்திலிருந்து காற்றே என் வாசல் வந்தாய் என்ற பாடல் தான். உன்னிகிருஷ்ணன் மற்றும் கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரல்ல வைரமுத்து வரிகள்ல ஏ ரமணி சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மறந்துருங்கள், இது நமது FM Rainbow 101.4.

வெல்கம் பேக் மக்களே. எஸ் ரொம்பவே சூப்பரான ஒரு சாங் வந்து நம்ம கேட்டு வந்தோம். நேரம் 3:20 ஆயிட்டிருக்கு. எஸ் நம்ம மரங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். மரங்களை பற்றி பேசும்பொழுதே ஆட்டோமேட்டிக்லாம் நம்மளுடைய மனதுக்கு வந்து வர்றது நம்ம சின்ன வயசுல நம்ம போட்ட ஆட்டங்கள் தான். எஸ் நம்ம மரத்தோட எப்பவுமே வந்து ஒரு கனெக்ஷன் எல்லாருக்குமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து இருந்துகிட்டே தாங்க இருக்கும். குறிப்பாக நம்ம சின்ன வயசுல குழந்தையா இருக்கும் பொழுது அம்மாக்கள் வந்து அந்த நிழல்ல மரத்தினுடைய நிழல்ல பிள்ளைய தூக்கி மடியில உட்கார வச்சோ இல்லை இடுப்புல உட்கார வச்சோ கிளியோ இல்லை வேற ஏதேனும் பறவைகளையோ காண்பிச்சு நமக்கு வந்து உணவு ஊட்டியிருப்பாங்க. அதையும் தாண்டி நம்ம வளர்ந்து வரும்பொழுது அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து அதுவும் குறிப்பா அந்த ஊர்களுக்கெல்லாம் செல்லும் பொழுது தாத்தா பாட்டி வீடு அந்த மாதிரி போகும்பொழுதுலாம் இன்னும் ஆட்டத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவ்வளோ சந்தோஷம் நிறைந்து நமக்குன்னு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே சேர்த்து வச்சுட்டு அப்படியே இந்த மரத்து

வீட்டினுடைய நிழல்ல, அதுவும் குறிப்பா அந்த கிணறுகள் அந்த மாதிரியான வயல் அந்த இடங்கள் எல்லாம் மரங்கள் கிட்ட அந்த பெரியவங்க வந்து கட்டில் போட்டு அப்படியே அவங்க இலைப்பாரிட்டு இருப்பாங்க. கூட நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வாங்க மீன் பிடிக்கலாம், குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் வரும், அதை பிடிச்சு விளையாடலாம், போர் பம்ப்ல போய் தண்ணியில ஆட்டம் போடலாம் அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து அந்த நேரத்துல அப்படியே அந்த மரத்துல அப்படியே அந்த நிழல்ல சாஞ்சிக்கிட்டு அங்க மீன் பிடிக்கிறது, அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். குறிப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் அவ்வளோ ஒரு ஒன்றா சேர்ந்து யார் யாருன்னே தெரியாது, ஆனா வந்து இதை எப்படி பண்ண அதை அப்படி பண்ணுன்னு சொல்லி வீடுகள்ல இருந்து அந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து கூட்டாஞ்சோறு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து சமைச்சு அந்த இடத்துலயே அப்படி ஃப்ரெஷ்ஷா எல்லாவற்றையும் செய்வோம். இத்தனை நினைவுகளுமே அதை தரும். அதையும் தாண்டி நம்ம வந்து கன்ஃபார்மா ஊஞ்சல் விளையாட்டை வந்து அவ்வளோ ரசிச்சு விளையாடுறதுக்கு மரத்தினுடைய இது தாங்க, அதனுடைய அந்த கிளையில அந்த அம்மாவுடைய புடவையை கட்டிட்டு அப்படியே உட்காந்து நம்ம ஆட ஆரம்பிச்சோம்னாக்கா நீங்க எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டாலும் கொஞ்ச நிமிஷம் கூட அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி அவங்கள இடத்துல நம்ம விளையாடின அந்த தருணங்கள் இதெல்லாமே அந்த மரத்தோட நம்ம ஒன்றோடு ஒன்றாகி அந்த ஃப்ரெண்டோயும் நம்ம வந்து கூட சேர்த்து விளையாடின அந்த நினைவுகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா இல்லாம இருக்கவே இருக்காது. அப்படி மகத்துவமான இந்த மர நினைவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே மனங்களில் வைத்து கொண்டு நம்ம ஆனால் என்ன செய்யறோம்னா காலப்போக்கில் நம்ம வந்து வளர்ந்துட்டோம் மாற்றத்தை நோக்கி நம்ம போகிறோம்னு சொல்லி நிறைய நேரங்களில் அதை வந்து சிதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குமே வந்து மாறிடுறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அதனால நம்ம ஒரு மரத்தை வந்து வெட்டவும் ஆரம்பிச்சிடுறோம். ஒரு மரம் தானே அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்ம வந்து வெட்டிடுறோம். ஆனால் அந்த ஒரு மரத்தில் ஒரு பறவையோட கூட இருக்கலாம், ஒரு அணிகளோட இருப்பிடம் இருக்கலாம், ஒரு சின்ன உயிரினங்களுக்கான உணவு கிடைக்கலாம். அதையும் தாண்டி நான் சொன்னது போல் நம்மளுடைய பசுமையான நினைவுகளுமே இருக்கலாம். ஸோ அதாவது நம்ம பார்க்கறதுக்கு அது ஒரு மரம் தான், ஆனால் இயற்கையில் அது பார்க்கறது ஒரு முழு வாழ்விடமே சொல்லலாம். அதனால தான் ஒரு மரத்தை பாதுகாக்கிறது என்பது மரத்தை மட்டும் பாதுகாக்கிறதே கிடையாது, அதை சுற்றி வாழுற பல உயிர்களையும் பாதுகாக்கிறதாகும். இதனால தான் இயற்கையில் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அதே போன்ற வளர்ச்சி வந்து நம்ம நான் சொன்னது போல வளர்ச்சியை நோக்கிய பயணத்துல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா பசுமையுமே வந்து அதுக்கு தேவை என்பதை மறந்து நிறைய நேரங்கள்ல அதை விட்டுட்டு பசுமை இல்லாத உலகத்தை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம நகரங்கள் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு, புதிய புதிய கட்டிடங்கள் இருக்கு, சாலைகள் வருது, வசதிகள் வருது, வளர்ச்சி நிச்சயமா தேவைதான். ஆனா இந்த வளர்ச்சியோட பசுமையும் சேர்ந்திருந்தா அது எத்தனை அழகா இருக்கும். ஏன்னா கட்டிடங்களை உருவாக்குறது நம்ம வாழ்க்கையில வசதியாக்கலாம், ஆனா மரங்களை பாதுகாப்பதுதான் அந்த வாழ்க்கைய வாழ தகுந்ததாக வைத்திருக்கவும் உதவும். இத்தனை விஷயங்கள் நமக்கு அப்படியே சொல்ல சொல்ல சொல்ல அப்படியே அருவி போல வந்துகிட்டே இருக்கு. இந்த மரங்களுடைய பயன்கள், அதனுடைய நினைவுகள், அது எல்லாமே. இந்த வகையிலேயே நம்ம வந்து நிகழ்ச்சியில அடுத்ததாக ஒரு பாடலையுமே கேட்டுட்டு இன்னுமே அப்படியே மனதை வந்து குளிர்விச்சு கொண்டே நம்ம வந்து இன்னும் மரத்தினுடைய பயன்கள், அது நமக்கான வரம் என்பதை பற்றிய காரியங்கள் எல்லாவற்றையுமே பார்க்க போறோம். அதன் வகையில நம்ம பார்க்க போற பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மொழி திரைப்படத்திலிருந்து காற்றின் மொழி என்ற பாடல் தான் நம்ம வந்து கேட்க போறோம். பல்ராம் குரல்ல வித்யாசாகர் இசையமைப்புல கேட்டு மழந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சமதுல.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.

0: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய மூன்றடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
1: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
0: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
1: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
0: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் 25 காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: The Head of Programs, நிகழ்ச்சி பிரிவு தலைவர், Program Coordination Section, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, Room No. 27, All India Radio, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒளிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேரம் 3:34 ஆயிற்றுக்கு. அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கோம். எஸ், அறிவும் ரசிப்பும் நிகழ்ச்சியில நம்ம மரத்தினுடைய சிறப்பம்சங்கள், மரத்தினால நாம பெற பயன்கள் எல்லாமே வந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம வைக்கிறதான இந்த மரம், நம்ம நடுற இந்த மரம் வந்து நம்மையும் தாண்டி வாழக்கூடிய ஒன்று தாங்க. எஸ், நாம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம். இந்த மரத்தினுடைய பயன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம தாண்டி, நம்ம விற்கிற அந்த நாட்களையும் தாண்டி இந்த மரம் வந்து செழித்து வாழும், அநேக தலைமுறைக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கு. ஒரு சின்ன செடியாக இன்னைக்கு நம்ம நட்டா அது நாளைக்கு பெரிய மரமாகலாம். அந்த மரத்தை நாம நிழலுக்காக பயன்படுத்தலாம். ஆனால் இன்னும் சில வருடங்கள் கழிச்சு நம்ம குழந்தைகள் அந்த நிழலில் உட்காரலாம், அந்த மரத்தில் பறவைகள் கூடு கட்டலாம், யாரோ ஒரு வெயிலில் இருந்து தப்பிக்க அந்த மரத்தினுடைய நிழலில் வந்து நிற்கலாம். அப்போ அந்த மரத்தை நட்டவர் அங்கே இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அவர் செய்த அந்த நல்ல செயல் மட்டும் அங்கே இருக்கும். அதுதான் ஒரு மரம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் அழகான விஷயம். நாம செய்யற நல்ல விஷயங்கள்ல சிலவற்றோட பலனை நாம பார்க்க முடியாம போகலாம், ஆனா அதனால அது வீணா போயிடாது. அதே போன்று நம்ம மரத்தை நிறைய நேரங்களில் மரத்தை நட்டு வைக்கணும், மரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய இடங்களில் வந்து மரங்கள் செடிகள் வந்து நம்ம நட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய திருமண வைபவங்கள் எல்லாமே வந்து அழகாக செடிகளை வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாக எல்லார் வீடுகளையுமே அநேக இடங்கள்ல வந்து கொடுக்கவும் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதையும் தாண்டி நம்ம மரத்தை வெறும் நட்டா போதுமா? நட்ட மரத்தை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை தானே. எஸ், நம்ம வெறும் மரத்தை நட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓய்வெடுக்காம நம்மளுடைய கடமையை முடிச்சிடாம அந்த செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாத்து அது வளர

பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமைதானே. எஸ், நம்ம வெறும் மரத்தை நட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓய்வெடுக்காம நம்மளுடைய கடமையை முடிச்சிடாம அந்த செடிக்கு தினமும் தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாத்து அது வளர்றதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கும் பொழுதுதான், முக்கியமா நம்ம சுற்றுப்புறத்துல ஏற்கனவே வளர்ந்திருக்கிற மரங்கள் இது எல்லாமே நம்ம வந்து பாதுகாக்கும் பொழுதுதான் அதனுடைய பயனை நம்ம பூரணமா அனுபவிக்க முடியும். அந்த வகையில ஒரு புதிய மரத்தை நடுவது நல்லதான ஒரு செயல் தான். இருக்கிற ஒரு பெரிய மரத்தை காப்பது அதை விட பெரிய பொறுப்பு. நண்பர்களே, நம்ம வந்து இந்த மரங்களை பற்றி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இதை பற்றி நம்மளுடைய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே மான் கி பாத் நிகழ்ச்சியில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அவர் பேசும் பொழுது சொன்ன விஷயங்கள் என்னன்னா, ஒரு மரம் இயற்கையின் பல உறுப்புகளுடைய கடமையை ஆற்றுகிறது என்றும், இப்படிப்பட்ட உணர்வோடு மக்கள் ஒன்றிணைந்து செயல்படும் பொழுது சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ஒரு மரம் எடுத்துட்டோம்னாக்கா அதனுடைய ஒவ்வொரு பகுதியுமே மிகப்பெரிய பயனை தருது. நமக்கு அதனுடைய இலைகள் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு நிழல் தருது. அதனிலிருந்து வருகிறதான பழங்கள், கனிகள், காய்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு பயன் தருது. அதுல இருந்து பூக்கிற பூக்கள் அது ஒரு வகையில பயன் தருது. அதனுடைய பாக்ஸ் சொல்லப்படுது அந்த பட்டைகள், அது தனி ஒரு மெடிசனல் வேல்யூ கொண்டுதான் இருக்கு. அது எல்லாமே ஒன்று சேர்ந்து ரூட், அதுல கீரைகள் இப்படின்னு சொல்லி பல வகையில எல்லாமே ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான யூனிக்னஸ் கொண்டு இருந்தாலும் அது ஒன்றுபட்டு இருக்கும் பொழுது அதனுடைய பயன்கள் ஏராளமாவே இருக்கு. அது போன்றுதான் நம்மளுடைய மக்களுமே ஒவ்வொருவருக்கும் ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் யூனிக்னஸ் இருந்தாலுமே, இண்டிவிஜுவாலிட்டிஸ் இருந்தாலுமே, எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம செயல்படும் பொழுது, நம்ம ஒரு காரியத்தை குறித்து நம்ம வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இணைந்து செய்யும் பொழுது அதனுடைய பயன்கள் இன்னும் ஏராளம் தாங்க. இன்னுமே இதை பற்றி நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்பாக நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஒரு பாடலை கேட்டு வருவோம். சீதாராமன் திரைப்படத்திலிருந்து குறுமகள் என்ற பாடல் தான் உங்களுக்கு கவி வந்துட்டு இருக்கு. சாய் விக்னேஷ் குரல்ல, மதன் கார்கி வரிகள்ல, விஷால் சந்திரசேகர் இசைப்புல வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்துருங்கள். இது நமது எஃப்எம் ரெயின்போ 101.4.

1:42 ஆயிட்டு இருக்கு. எஸ், நம்மளுடைய நிகழ்ச்சியில மரம் நம்மளுடைய வரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மங்கி பாத்னுடைய நிகழ்ச்சியில நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறிய கருத்துக்களையுமே வந்து நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். அதன் வகையில நாம பார்த்தது போல இப்படி சமூகத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க ஒன்று கூடி ஒரு மரம் எப்படி தன்னுடைய தனித்தன்மை கொண்ட ஒவ்வொரு விஷயங்களும் ஒன்று கூடி நமக்கு பல விதங்கள்லயும் பயன் தருது அப்படின்னு பார்த்தோமோ, அதுக்கு ஒரு உதாரணமாக நம்மளுடைய பாரத் பகுதியில வந்து 1 மணி நேரத்துக்குள்ளாக 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டச்சாம். அதுவும் 25,000 மேற்பட்டோர் இதில் பங்கேற்றாங்கன்னா, அதுல குறிப்பா பள்ளி மாணவர்கள், NCC கேடட்கள், சுயம் சேவகர்கள், பொதுமக்கள் என அனைவருமே இந்த இயக்கத்துல பங்களிச்சாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எத்தனை மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்லையா? எஸ், எல்லாருமே ஒன்று கூடி இத்தனை ஒரு சில மணி நேரங்கள்ல இவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயத்தை செய்திருக்காங்க. அதே போல உத்தரப்பிரதேசத்திலுமே ஒரே நாள்ல 35 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் வந்து நடப்பட்டதாகவுமே அவர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் மரம் என்பது மனிதர்களுக்கானது மட்டுமல்ல, எண்ணற்ற உயிரினங்களுக்கான வாழ்விடமாக இருக்கு அப்படின்னுமே அவர் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. குஜராத்ல திற்காடுகள்ல பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப நமக்கு இந்தியன் கிரே ஹார்ன்பில் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பறவை இனம் வந்து கூடு கட்ட தொடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பறவைகளுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பறவைகள்லாம் பழங்களை தின்று விதைகளை ரொம்ப தூரத்துக்கு எடுத்து சென்று புதிய மரங்கள் வளர ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்தியன் கிரே ஹார்ன்பில் எல்லாமே வந்து கூடு கட்டியிருக்கு குஜராத்தினுடைய கிற்காடுகளில் வந்து பல ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து இப்போ கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது ரொம்பவே ஒரு சந்தோஷம் நிகழ்ந்த ஒரு விஷயம்தான். ஸோ எஸ், அது போன்று இறுதியாக அவர் சொல்லும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலுமே வரும் எந்த ஒரு சிறப்பான சந்தர்ப்பத்திலுமே ஒரு மரம் அன்னையின் பெயரில் வந்து நடப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதாவது நமக்கு எப்பவுமே ஒரு ஸ்பெஷலானவங்க நம்மளுடைய தாய் நம் இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவங்களுடைய அம்மா அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கான ஒரு இடம் வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தாவது ஸ்பெஷலான டே, ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், ஒரு வெட்டிங் டேவாக இருக்கட்டும், ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவால இதெனும் திறக்கிறோம் அப்படின்னு நாம இருக்கும் பொழுது அந்த நேரங்களில் நம்மளுடைய அன்னையினுடைய பெயரில் நம்ம அந்த மரத்தை நம்ம வளர்த்தோம், அதை விதைச்சோம், அந்த செடிகளை நம்ம நட்டோம் அப்படின்னும் பொழுது அதற்கு தண்ணீர் பாய்ச்சி பக்காவான வந்து அப்படியே காத்து வழி நடத்தி நம்ம வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது அழகா வளர்ந்து அது இன்னும் அநேகருக்கு அதுகிட்ட வந்து நிழல் பெற்றுக் கொள்றவங்க, அதனுடைய பலனை அனுபவிக்கிறவங்களும் அவங்க எவ்வளவு மனசு குளிர்ந்து அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க, அவர்களுமே வாழ்த்துவாங்க. இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு செயலுக்கான ஒரு அடித்தளமாவே இது இருக்கு. ஸோ நம்மளுமே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம். அதன் வகையில் நம்ம தொடர்ச்சியாக இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு வருவோம். லேசா லேசா திரைப்படத்திலிருந்து சூப்பரான பாடல் தான் வந்துட்டே இருக்கு. என்ன பாடல் பார்த்தோன்னா, அவள் உலக அழகி என்ற பாடல் தான். கார்த்திக் குரலில் வாலி வரிகளில் ஆர் ஜெயராஜுடைய சிம்பிளும் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது FM 101.4 எல்லாமே சமதூலர்.

மணி 5 நிமிடம் ஆயிற்று. அறிவும் ரசிப்போம் நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கோம். எஸ், நம்ம நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறிய கருத்துக்கள் எல்லாமே வந்து கேட்டோம். அல்டிமேட்டா அவருடைய கருத்துக்களை ஒருங்கிணைத்து நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம நடுறதான இந்த ஒரு சிறிய மரம் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு பசுமையான தூய்மையான காற்றையும் அழகான எதிர்காலத்தையுமே கொடுக்கக்கூடிய மரபாக மாறலாம் அப்படின்றது தாங்க நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன கருத்தினுடைய சிறந்த சாராம்சம். சோ எஸ், நம்மால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, இதெல்லாம் கேட்கும் பொழுது, சரி இயற்கையை பாதுகாக்கணும், ஆனா நம்மால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள எல்லாருக்குள்ளுமே இந்த கேள்வி வந்து எழும்பலாம். ரொம்ப பெரிய விஷயம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கிறதான ஒரு

சின்ன செடியை பாதுகாக்கலாம், ஒரு மரத்தை தேவையில்லாம சேதப்படுத்தாம இருக்கலாம், முடிஞ்சா ஒரு மரத்தை நட்டு வைக்கலாம், நட்ட மரத்துக்கு தொடர்ந்து தண்ணீர் ஊற்றலாம், மற்றவங்களுக்கு மரத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லலாம், நம்மளுடைய குழந்தைகளுக்கு அவங்க எல்லாருக்குமே கூட அவங்க கரங்கள்ல நம்ம வந்து மண் அள்ளி அந்த செடிகளை நட்டு அப்படி பாதுகாக்கும் பொழுது அவங்களுக்குமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆஹா நானும் நட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அண்ட் இதை பத்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்கலா அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க, அதன் மூலமா இந்த அவேர்னஸ் எல்லாருக்குமே வந்து கிரியேட் ஆகும். ஸோ சின்ன விஷயம் தான், ஆனா இந்த சின்ன விஷயங்கள் சேரும் பொழுது தாங்க பெரிய மாற்றத்தையே உருவாக்கும். எஸ் மரம் நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வரம் தான். ஒரு மரம் வளர பல வருஷங்கள் ஆகலாம், ஆனா அதை அழிக்க சில நிமிஷமே போதும் தான். அதனால நம்மால ஒரு மரத்தை நட முடிஞ்சா நடுவோம், ஒரு மரத்தை பாதுகாக்க முடிஞ்சா பாதுகாப்போம். ஏன்னா நான் மரங்களுக்கு கொடுக்கறது தண்ணீர் மட்டும் இல்லைங்க, அதோட சேர்ந்து ஒரு எதிர்காலத்தையே நம்ம வந்து கொடுக்கறோன்னே சொல்லலாம். நம்ம முன்னோர்கள்லாம் நமக்காக விட்டு சென்ற பசுமையான இந்த மரங்கள் எல்லாம் நம்ம பாதுகாத்து அதை அனுபவிக்கும் பொழுது அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த சந்தோஷத்தை நிச்சயமா உள்ள இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம தொடர்ந்து வரப்போற தலைமுறைக்குமே நாம என்ன விட்டுட்டு போறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இல்லாம, நம்ம கொடுக்கற இந்த சேவ் பண்ற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கா இருக்கட்டும், இப்படி மரங்களை நடுறது மூலயமா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல உணவுக்கு மற்றும் இயற்கை சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு வழிவகை செய்கிறோம் அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தி தாங்க. அந்த கேள்விக்கான அழகான பதிலாவே இந்த நம்ம மரம் நடுற செயல்கள் வந்து இருக்கட்டும். ஒரு மரத்தை நட்டு வைக்கலாம், ஒரு மரத்தை காக்கலாம், பசுமையான எதிர்காலத்தையே நம்ம வந்து உருவாக்கலாம். மரம் நமக்கு நிழல் தருது, நமக்கு காற்று தருது, பல உயிர்களுக்கு வாழ்க்கை தருது. அதனால மரத்தை வெறும் மரமா பார்க்காம நம்ம வாழ்க்கையில இயற்கை கொடுத்த வரமா பார்த்தா எல்லாமே சிறப்பாவே அமையுங்க. மரத்தை பாதுகாக்க வேண்டியதே நம்மளுடைய கடமை தான். இதைதான் இன்றைய அறிவோம் ரசிப்போம் நிகழ்ச்சியில இயற்கையை ரசிப்போம், இயற்கையை புரிந்து கொள்வோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண. எஸ் ஒரு மரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய நேரங்களை கடந்து போன விஷயத்தை எடுத்து இவ்வளோ நேரங்கள் நம்ம வந்து பேசுறதுக்கான முக்கிய ரீசன் இது கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போறதுக்காக இல்லை. ஒரு சின்ன செயலா நம்ம ஒவ்வொரு நாளும் அதுக்காக தண்ணி விடுறது, அதை பாதுகாக்கிறதுன்னு செய்யும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு கிரீனரி எக்கோசிஸ்டம் நம்ம உருவாக்குறோம். அதையும் தாண்டி நமக்கே அந்த அதனுடைய பலன்களை அனுபவிக்கும் பொழுது சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்கலா அப்படியே அபரிவிதமா புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி போன்ற பல விஷயங்கள் நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு தரப்போகிறதுக்கான இன்ஃபர்மேஷனே நான் தந்துட்டேன். நீங்க அதை செயல்படுத்தி சீக்கிரத்துல நம்ம அப்படியே கடந்து போகும்பொழுது, நானும் சென்னையில் அப்படியே கடந்து போகும்பொழுது நிறைய இடங்கள்ல மரங்கள் வளர்ந்துருக்கிறத பார்த்து சந்தோஷமா படுவோம். அதை பாதுகாக்க நம்ம ஒரு ஸ்டெப்பும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்றேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாம் உங்களுக்காக ஜோடி திரைப்படத்திலிருந்து காதல் கடிதம் என்ற பாடல் தான். உண்மையின் மற்றும் எஸ் ஜானகி குரல் வைரமுத்து வந்துட்டே இருக்கு. 101.4 எல்லாமே செம்மதுள்ள

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொருளாதாரத்தில் மட்டுமன்றி கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சரக்கு ரயிலில் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிகளுக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது

தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. பொன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா மணீஷ் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா?
2: ஃபன் பண்ணலாமா?
1: ஃபன் பண்ணலாமா?

வணக்கம் வணக்கம் நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 101.4 நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழி பவானி. நேயர்கள் இணைந்திருப்பது ஃபன் பண்ணலாமா? எஸ் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்றதுக்காக நம்ம நேயர்கள் எல்லாமே அப்படியே அணிவகுத்து காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஃபன் பண்ணலாம் நிகழ்ச்சியில் என்ன கேம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. எஸ், நம்ம நிகழ்ச்சியில் நம்ம எப்போவுமே வந்து பண்ணுற ஒரு விஷயம் தான் ஃபஸ்ட்டு சாங்கை கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கேம் என்ன அப்படின்னே சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் முதலாவதாக நம்ம கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆடுகளின் திரைப்படத்திலிருந்து ஒத்து சொல்லாலே என்ற பாடல் தான். எஸ், ஒரே சொல்ல சொல்லிட்டேம்மா, ஒரு பாட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே அப்படி ஆட போகிறீங்க. எஸ், வேல்முருகன் குரலில் ஜிவி பிரகாஷ் சேம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

0: பொதுமாறு இங்க எல்லாமே சமதோலு.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் அருமையான இசையை கொடுத்து விட்டார்கள். அடுத்த காவலர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு சொல்லி பாத்துருவோம். அல்ல, வணக்கம். யார், எங்கிருந்து?
3: வணக்கமா, வாழ்க வளத்துடன்.
2: வணக்கம்.
3: ஜெய
2: சீலன் சார், நலமா இருக்கீங்களா?
3: நலமா, நீங்க நலமா?
2: சூப்பரா இருக்கேன் சார். ஓகே, நம்ம

0: கேம்குள்ள போயிடலாமா?
1: போகலாமா, சொல்லுங்கம்மா.
0: ஓகே, நாம வந்து மாத்தி யோசிக்க எந்த விளையாட போறோம். நான் கேட்கிற கேள்விக்கு தப்பான பதில்கள் சொல்லணும். ஓகே, ரெடி?
1: சரிம்மா, சரிம்மா.
0: ஓகே, சாப்பிட்டீங்களா?
1: ஏம்மா, எனக்கு உடல்ல சிறிது சரியில்லைம்மா.
0: என்னாச்சு?
1: வெளியூர் போயிட்டு வந்தோம்மா.
0: எங்க போனீங்க?
1: நாளைக்கு வந்து திரும்ப மருத்துவமனைக்கு தெரியணும்மா.
0: எந்த இடத்துக்கு? நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த கால கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அஹமத் பேசுறேன்.
0: கலீல் அஹமத் சார், நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கம்மா.
0: சூப்பர் சார். ஓகே, நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
2: போயிடலாம்.
0: சரி, மழை பிடிக்குமா?
2: புக்ஸ் படிக்கிறதுன்னா பிடிக்கும் எனக்கு.
0: எந்த புக்ஸ்?
2: சாப்பிட்டீங்களா இல்லையா?
0: நான் சாப்பிட்டது இருக்கட்டும், நீங்க சாப்பிட்டீங்களா?
2: எனக்கு படம் வருகிறதுனா ரொம்ப பிடிக்குங்க.
0: எந்த படம்?
2: வாரத்துல ஹெலிகாப்டர் வருது.
0: நீங்க ஓட்டுவீங்களா?
2: இது ஃபன் பண்ற நிகழ்ச்சி தானே?
0: அது என்ன கேள்வி கேட்கக்கூடாது.
2: நான் சாப்பிட்டேன்.
0: அவுட் ஆயிட்டீங்க தானே?
2: மேல இப்பதான் அப்படியே தொங்கி மூலம் பாருங்க, ஜலுக்கு ஜலுக்கு ஆயிடுச்சு.
0: என்னது?
2: வெளிய போயிட்டு இருக்கேன்.
0: எங்க போறீங்க?
2: ஆட்டோ போவீங்களா? அப்படியே தொங்கி கறக்குன்னு அப்படி குதிச்சேன்.
0: எங்க குதிச்சீங்க?
2: சினிமாவுக்கு போலாம் நினைக்கிறேன்.
0: ஓ, அங்கதான் போலாம்னு சொன்னீங்களா?
2: பிரியாணி சாப்பிட்டீங்களா? யாப்பம் வந்துச்சு, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன்.
0: ரொம்பவே சூப்பரா விளையாடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி மேம், தேங்க்யூ சோ மச்.
0: சூப்பர். ஓகே, நம்ம அடுத்த காலகிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: உங்களுக்கான
0: கேள்வி, இனிப்பு பிடிக்குமா?
1: ஊருக்கு போறேன்.
0: எந்த ஊருக்கு?
1: என் பையன் வரேன்னு சொல்லிருக்கான்.
0: எங்க இருந்து?
1: எங்க வீட்டுல அவருக்கு வந்து அக்டோபர் மாசம் பிறந்த நாள் மேடம்.
0: யாருக்கு?
1: எனக்கு வந்து கல்யாணத்துக்கு போகணும் ஒரு ஆசை இருக்கு.
0: அக்டோபர் மாசத்துலயா?
1: எனக்கு நவம்பர்ல பிறந்த நாள் மேடம்.
0: அப்ப அக்டோபர்ல
1: என் பொண்ணு வந்து நாளைக்கு வருவா.
0: எங்க இருந்து வருவாங்க?
1: என் பிள்ளை, என் பொண்ணு, நாங்க எல்லாம் இன்னைக்கு சாயந்தரம் கோயிலுக்கு போறோம்.
0: இப்ப எங்க இருக்கீங்க?
1: நாங்க வந்து நாளைக்குதான் பிளான் பண்ணிருக்கோம்.
0: எங்க?
1: இன்னைக்கு நைட் சப்பாத்தி
0: தொட்டுக்க.
1: அது வந்து நாளைக்குதான் கடைக்கு போகணும்.
0: ஓ, அது செய்யறதுக்காகவா?
1: இன்னைக்கு சாயந்தரம் தான் மேடம் கோயில் போலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம்.
0: நீங்க திரும்ப கோவில் கோவில் சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த கால கிட்டயும் பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
3: வணக்கம், கண்ணன்.
0: கண்ணன் சார், நலமா இருக்கீங்களா? சூப்பர் சார். சொல்லுங்க, நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
3: நீங்க
0: சொன்னாதான் நாங்க கேம் குள்ள போவோம்.
3: சொல்லுங்க.
0: மற்றொரு வாய்ப்பு. ஓகே, செல்லப்பிராணி பிடிக்குமா?
3: எனக்கு பிடிச்சதெல்லாம்.
0: நல்ல முயற்சி, நன்றி, வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த கால கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
4: வணக்கம்.
0: வணக்கம்,
4: ஒரு நிமிஷம் சொன்னா போதும்.
0: மழை பெய்யலையா?
4: நாளைக்கு வந்து நான் மதுரைக்கு பயணம் போகலான்னு இருக்கேன்.
0: இப்ப எங்க இருக்கீங்க?
4: நிகழ்ச்சி வந்து அருமையா இருக்குது.
0: யாரு நடத்துறாங்க?
4: என்னது
0: இவ்வளவு நேரம் டிலே பண்ண கூடாதே.

0: நல்ல முயற்சி. நன்றி நன்றி. ஓகே, நம்ம அடுத்த காலர் கிட்டயுமே பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்கிருந்து? வணக்கம். ஒரு சகோதரி தான் இருக்கும், இரு சகோதரிகள் இல்லையே. அச்சோ, ஒருவேளை எக்கோவா இருக்குமோ?
1: எக்கோவா இருக்கும் தெரியல.
0: சந்தோஷம் சந்தோஷம் சார்.
1: ரெடி சொன்னேன், ஆரம்பிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணுறது
0: ரெடி. இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா
1: சொல்லுங்க.
0: அதான் உங்களுக்கு கேள்வி ஆரம்பிச்சிருச்சு. இட்லி பிடிக்குமா தோசை பிடிக்குமா?
1: சென்னைக்கு
0: வர போறீங்களா?
1: பிடிக்கும். நான் திருமணத்துக்கு நாளைக்கு போறேன்.
0: யாருடைய திருமணம்?
1: ஆறுல நேற்றுக்கு மூத்து மீன் பிடிச்சிட்டு வந்தேன் சார். இன்னைக்கு நான் காலைல நைட்டே இன்னைக்கு மீன் குழம்பு.
0: இடியாப்பமா?
1: திண்டுக்கல் மிட்டாய் வாங்க போறேன். கடலை
0: திண்டுக்கல் மிட்டாய் வாங்க போறீங்களா? எனக்கும் வாங்கிட்டு வரீங்களா?
1: நான் ட்ரெயின்ல ஏன்னா தொடர் வண்டியில பயணத்தை ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
0: அப்படியே வேற எதுலாம் பிடிக்கும்? இப்படிலாம் சிரிச்சு நம்ம வந்து அப்படியே டைம் வந்து டிலே பண்ண கூடாது. பட் சிறந்த முயற்சி. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள்.
1: தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ்
0: சார். ஓகே, சோ எஸ், நம்ம காலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்டகாசமா வந்து பேசிட்டே இருக்காங்க. எஸ், நம்ம அடுத்த காலர் எங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம்,
2: நான் கிண்டில இருந்து வித்யா பேசுறேன் மேம்.
0: வித்யா மேம், நல்லமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் மேம். ஒரு நிமிஷம் மேம், என் பையன் பேசணுமா உங்க?
0: அப்படியா, கடுங்க.
2: ஹலோ மேம், எப்படி மேம் இருக்கீங்க?
0: ஹலோ, எப்படி இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா தான் இருக்கேன்.
0: உங்க பேர் என்ன?
2: செல்வதர்ஷன்.
0: செல்வதர்ஷன், என்ன படிக்கிறீங்க? 6th. இன்னைக்கு ஸ்கூல் லீவா?
2: ஆமா.
0: நல்லா படிப்பீங்களா?
2: படிப்பேன்.
0: எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்?
2: மேக்ஸ்.
0: மேக்ஸ், வாவ், சூப்பர். அப்ப கால்குலேஷன்லாம் பக்கவா சொல்லிடுவீங்களா? இருங்க, கஷ்டமா ஒரு கேள்வி கேக்குறேன். 2+2 எவ்வளவு? என்ன சாப்பாடு பிடிக்கும்? எந்த படம் டக்குன்னு சொல்லணும்? தண்ணி குடிச்சா? என்ன படம், என்ன படத்துக்கு போன?
2: என்ன
0: இவ்ளோ நேரம் எடுக்க கூடாது தங்கமே? அப்படியா, எந்த ஊருக்கு போனாங்க அப்பா? அதன் தொடர்ச்சியா நம்ம நிகழ்ச்சியில ஒரு குட்டி பிரேக் போயிட்டு அதை தொடர்ந்து வேலையில பட்டதாரி என்ற திரைப்படத்துல இருந்து வாட்டக்கருவாடு என்ற பாடல்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு மறந்துருங்க, எல்லாமே செம்மதுல.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங்.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்,

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 காலை 11 முதல் மாலை 4 வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: மக்களே, நேரம் 4:29 ஆயாச்சு. எஸ், நம்ம மாத்தி யோசி கேம் தான் ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் விளையாடிட்டு இருக்கோம். நம்ம காலேஜ் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. யார் இங்க இருந்து பேசுறாங்க சொல்லி பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
3: வணக்கம்மா.
2: வணக்கம்மா, யாரு, எங்க இருந்து?
3: பத்மாவதி, எங்க பவானிக்கு வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம். ஓகே, கேம்க்கு ரெடியா நீங்க?
3: இன்னைக்கு
2: என்ன சிக்க வைக்க போறீங்க? கரெக்டா? ஆமா,
3: வெயில்
2: அடிச்சதே காலையில. அப்புறம்
3: சூப்பர்மா.
2: நீங்க ஆக்சுவலா ஒரு தடவை சொன்னதை ரெண்டு தடவை சொல்லக்கூடாது, பட் நீங்க வந்து சொல்லிட்டீங்க. ஆனாலுமே நான் கேம்ல கரெக்டா தான் இருக்கேன் பவானி அப்படின்னு சொல்லிட்டு அழகா விளையாடுனீங்க. நன்றி, சூப்பரா விளையாடுனீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, நம்ம அடுத்த கொள்ள கிட்ட பேசுறோம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து? ராஜா சார், நலமா இருக்கீங்களா?
4: கச்சோடியும்
2: கச்சோடியுமே நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கல்ல.

0: ஆக்சுவலா உங்களுக்கு குழப்பறதுக்காக தான் கேட்டேன், பட் நீங்க நல்லாவே விளையாடுனீங்க. எஸ் கொஞ்சம் இதனால தவற விட்டீங்க, பட் ஓகே சூப்பரா விளையாடுனீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
1: என்ன
0: ஸ்பெஷல்
1: கேட்டேன்?
0: என்ன பண்ணீங்க? எழுந்து வெளியே போயிட்டீங்க பாத்தீங்களா? நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா உங்களை குழப்பதான் திரும்ப நான் பண்ணேன், நீங்க அதுலயுமே இதுவாயிட்டீங்க, சூப்பரா விளையாடுனீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன்.
0: ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
2: ஆ போயிடலாம் மேடம்.
0: ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க?
2: இதோ ஒரு சட்டை தச்சு போட்டேன்.
0: சரி, காலையில என்ன செஞ்சீங்க?
2: இதோ வண்டி வந்துட்டு இருக்கு.
0: எங்க இருந்து?
2: பூ வாங்கிட்டு வந்தேன்.
0: எங்க போ போறீங்க?
2: கோழிக்கறி கடையில இது கறி வெட்டிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு போறோம்.
0: யாருக்கு?
2: சரியா பதில் சொல்லிட்டீங்கல்ல.
3: எங்க போகுது?
0: வானத்துல நிலா போதா? எங்க போது? சொல்லுங்க. சரி, காலையில என்ன பண்ணீங்க? என்னமா?
3: மாடு ஓடிட்டு இருக்கு.
0: மாடு ஓடுதா? சரி, காலையில என்ன பண்ணீங்க?
3: கார் அங்க போகுது.
0: எங்க போகுது?
3: காணியில தண்ணியே இல்ல.
0: எந்த ஊரு?
3: மயிலாப்பூர்.
0: உங்க கையில இப்ப என்ன இருக்கு? சரி, பக்கத்துல என்ன இருக்கு?
4: மேடம் பால் கழிப்பு போயிட்டு.
0: மழை பெய்யுதா?
4: ரொம்ப பெய்ய அதிகமா வீட்டுல,
0: அதனால மழை பெய்யலையா? எங்க இருக்காங்க?
4: அப்பா பசங்க குழந்தைங்க கூப்பிட்டு
0: வரணும்.
4: வரல.
0: யாரு? வேன் வரலையா?
4: அப்போ நாளைக்கு
0: எங்க இருந்து வராங்க?

எந்த ஊரு? ஒரே சிரிப்பு தான். ரொம்ப சூப்பரா விளையாடுங்கம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். ராயாபுரம் பீட்டர் அப்படின்ற பாடல வந்துட்டே இருக்கு. சிவகார்த்திகேயன் மற்றும் பரமை முனியம்மா குரல்ல ஆடி ராஜா வரிகள்ல அனிருத் சிம்பிள் வந்துட்டே இருக்கு. கேட்டு மகேந்திரங்கள் நம்ம எஃப்எம் 101.4 எல்லாமே சம்மதுல.

0: எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: வெல்கம் பேக் மக்களே, சூப்பரான ஒரு சாங் கேட்டு வர நேரம் 4:40 ஆயாச்சு. எஸ், நம்ம மாத்தியோசி கேம் தான் விளையாடிட்டு இருக்கோம். நமக்காக நம்மளுடைய நேயர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட கேம் விளையாடிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம்
2: வணக்கம், மும்பைல இருந்து வந்திருக்கேன் மேடம். சீக்கிரம்
1: உங்க பேர் சொல்லணுமே.
2: நடராஜன் மேடம். நடராஜன்
1: சார், நலமா இருக்கீங்களா?
2: என்ன ஊர் புற மழையா இருக்கு மேடம், கண்ணீர் வருது மேடம்.
1: எந்த ஊரு?
2: அரை கிலோ கத்திரிக்காய் 20 ரூபாய் எங்க ஊர்ல மேடம்.
1: எந்த ஊரு
2: சொல்றது? தெளிவா சொல்றேங்க, சரியா சொன்னாலே பதில் சொல்ல முடியாது. நீங்க வேற.
1: நான் வேறயா? நான் யாரு?
2: கோவில் வழிய சப்பல் ஸ்டாண்ட் இல்லையே, நான் என்ன பண்ண மேடம்?
1: சரி ஓகே, காலையில எத்தனை மணிக்கு எழுந்தீங்க?
2: பருப்பு இல்லாம சாம்பார் வைக்க முடியாதுன்னு கேட்க மாட்டாங்க நாங்க வீட்டுல மேடம்.
1: அப்படியா? யார் அப்படி செய்யறாங்க?
2: பஸ்ல டிக்கெட் எடுக்கலாம் நினைக்கிறதுக்கு இல்ல, அடுத்த ஸ்டாப் வந்துச்சு. நான் என்னங்க மேடம், என் மேல குத்தம் இல்ல மேடம்.
1: சரி, நாளைக்கு எங்க போறதா உத்தேசம்?
2: சவுண்ட் இல்லாம எப்படிங்கிற

0: வைக்கிறது.
1: ஓ அப்படி வரீங்க. ஓகே சரி, ரேடியோல என்ன நிகழ்ச்சி பிடிக்கும்?
0: என்ன என்ன என்ன ஊருக்குள்ள ஊருக்குள்ள மும்பை நடராஜன் சொல்லிக்கிறாங்க மேடம்.
1: சரி நாளைக்கு எங்க போறீங்கன்னு கேட்டனே.
0: பஜ்ஜி வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மேடம், ஒரு கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு கூட இல்ல மேடம்.
1: அத கடைக்கு போய் வாங்க போறீங்களா?
0: பஞ்சாங்கெல்லாம் கிடையாது மேடம் எங்க ஊர்ல.
1: பஜார் இல்லையா?
0: பஞ்சாங்கெல்லாம் எங்க ஊர்ல கிடையாது மேடம்.
1: ஓகே சூப்பரா விளையாடுனீங்க, நன்றி நன்றி நடராஜன் சார், வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.
1: ஓகே இப்போ படப்படப்படப்படன்னு வந்து அவர் பாட்டு, நான் எல்லாமே ரெடியா இருக்கேன், நீங்க கேள்வி கேளுங்க, எப்படி தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ் அடுத்த காலகிட்ட பேசுறோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், தேவராஜ் அம்பத்தூருக்கு பேசுறேன் மேடம்.
1: தேவராஜ் சார் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: ரொம்ப சூப்பரா இருக்கேன் சார்.
2: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே நம்ம கேம்குள்ள போயிடலாமா?
2: போயிடலாம் மேடம்.
1: ஓகே நாட்டுக்கிழமை என்ன செய்யலாம்னு உத்தேசம்?
2: மழை வர மாதிரி இருக்கு இன்னைக்கு.
1: நான் நாளைக்கு கேட்டேன், என்ன பண்ண போறீங்க?
2: பழைய பாடல் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும்.
1: பழைய பாடல்களா? சரி மழை வந்துச்சு, எங்க இருக்கீங்க?
2: பூ மல்லிகைப்பூ வந்து ரொம்ப வாசமான ஒரு மலர்.
1: வேற என்ன பூ பிடிக்கும்?
2: மே ஜூன்ல வந்து வெயில் அதிகமா இருக்குது.
1: சரி செடி வளர்ப்பீங்களா?
2: படிப்பு மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த நாள் வராது இன்னைக்கு.
1: சரி என்ன புக் படிச்சீங்க?
2: கிரிக்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான விளையாட்டு.
1: என்ன புக் படிச்சீங்கன்னு கேட்டேன்.
2: தினமும் நடைப்பயிற்சிக்கு நான் செல்வது வழக்கம்.
1: காலையிலயா மாலையிலயா?
2: விவசாய தொழில் ரொம்ப நல்ல தொழில்.
1: நீங்க செய்திருக்கீங்களா?
2: வானொலி மக்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரயோஜனமானது.
1: உங்களுக்கு எந்த ஷோ பிடிக்கும்?
2: நான் ஒரு முறை தாஜ்மஹால் போயிருந்தேன்.
1: தாஜ்மஹால் போனீங்களா? யார் கூட?
2: அந்தமான ஒரு தீவா இருக்கு.
1: யாரு?
2: தமிழ் ஒரு நல்ல ஒரு மொழி.
1: சூப்பரா விளையாடுங்க சார், நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், கலக்கிட்டீங்கோ. ஓகே நம்ம அடுத்த கலக்கிட்டையும் பேசிடுவோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து?
3: இனிய மாலை வணக்கம் மேம்.
1: மாலை வணக்கம், சொல்லுங்க உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க?
3: சென்னை ஆர்கே நகர்ல இருந்து பேசுறேன்.
1: ஓகே சிங்க சோழன் சார், நலமா இருக்கீங்களா?
3: ஆ நல்லா இருக்கேன் மேம். கேம் குள்ள போயிடலாமா?
1: போயிடலாமே.
3: ஆ போலாமே.
1: ஓகே காலையில என்ன சாப்பிட்டீங்க?
3: நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல, நல்லா தூங்கிட்டேன் மேம்.
1: எத்தனை மணிக்கு?
3: ஸ்ரீலங்கா நல்லா போராடி டிரா பண்ணிட்டாங்க மேம் டெஸ்ட் மேட்ச் இந்தியா கிட்ட.
1: என்ன மேட்ச்?
3: நேபாளில் ஒரே பார்த்தா ரொம்ப பயங்கரமாக சினிமாவில் பார்க்குற ஷூட் பண்ண மாதிரி இருக்கும் மேம், நேபாளில் நடந்த விஷயம்லாம் பார்த்தா.
1: ஓகே சரி, நாளைக்கு எங்கே போகலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கீங்க?
3: போன வாரம் ஆல் இந்தியா வந்தோம், ஆனால் நீங்கள் இல்லை, கொஞ்சம் வருத்தமாக இருந்தது மேம்.
1: வந்தீங்களா?
3: நாளைக்கு ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சண்டே எங்களுக்கு விடுமுறை, எங்கேயாவது வெளில போகலான்னு இருக்கோம் மேம், பீச்சுக்கு ஏற்ற மாதிரி எதுனா.
1: ஃப்ரெண்ட்ஸ் கூடவா?
3: பார்த்தீங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட் கிரிக்கெட் மேட்ச் வந்து இந்தியாவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் கூட இருக்குது, அதை ரொம்ப எதிர்நோக்கி நான் வெயிட் பண்ணுறேன் மேம்.
1: நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பிளேயரா?
3: பையன் வெளிநாட்டில் படிக்கிறான், அங்கேருந்து கால் பண்ணுவான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன், அவன் வேலை இருக்குது படிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணவே இல்லை, அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கேன் எனக்கு ரெண்டு நாளாக.
1: உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும்?
3: பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாதா கோயில் கொடி ஏற்றுறாங்க போல, எல்லாம் நடப்பாதையாக போயிட்டு இருக்காங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு.
1: நீங்க எந்த ஊர்?
3: சென்னை தான் மேம்.
1: மாட்டிக்கிட்டீங்களே.
3: அருமை
1: அருமை, சூப்பர் சார்,
3: நன்றி நன்றி.
1: பவானி
3: தானே நீங்க?
1: பவானியே தான்.
3: நன்றி, வாய்ஸ் தெரியும்.
1: நன்றி சார். ஓகே நம்ம அடுத்த கால் கிட்ட பேசுறோம். ஹலோ வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: நான் பேசுறது எனக்கு எக்கோ அடிக்கிறே, கொஞ்சம் வானொலியோட வால்யூம் கம்மி பண்ணிக்கிறீங்களா?
4: சரி மேடம்.
1: ஓகே சொல்லுங்க உங்க பேர், எங்க இருந்து பேசுறீங்க
4: மேடம்? சென்னை பூந்தமல்லி கலை சாமி.
1: ஓகே சார், நல்லமா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். ஓகே கேம் குள்ள போயிடலாமா?
4: சொல்லுங்க.
1: ஓகே நம்ம வந்து நான் கேக்குற கேள்விக்கு தப்பா பதில் சொல்லணும், இதுதான் நம்ம கேமுடைய ரூல். ஓகேங்களா?
4: சரிங்க.
1: சரி பஸ்ல போயிருக்கீங்களா?
4: நன்றி,
1: வாழ்த்துக்கள்.
5: நலமா
1: இருக்கேன், உங்க பேர் சொல்ல மாட்டீங்களே?

0: மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்ரமணியன்.
1: சிவசுப்ரமணியன் சார், நல்லமா இருக்கீங்களா?
0: வணக்கம் மேடம்.
1: சூப்பர் சார். ஓகே, நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
0: போயிடலாம் மேடம்.
1: ஓகே, உங்க பள்ளி நண்பர்களுடைய கான்டாக்ட் இருக்கா?
0: மேகமூட்டமா இருக்கு.
1: மழை பெய்யுதா?
0: கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: எந்த ஊரு? இவ்வளவு நேரம் எடுக்க கூடாதே.
0: நடந்துட்டு இருக்கேன்.
1: எங்க?
0: இன்னொரு
1: வாய்ப்பு மட்டும் நான் இருக்கா?
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள்.
0: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: ஓகே, சோ எஸ், நம்ம அடுத்த காலக்கிட்டமே பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து?
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம்மா. எனக்கு வந்து ஒரு குறையும் இல்ல, நலமா இருக்கோம்.
1: என்னம்மா?
2: ஒரு குறையும் இல்ல, நலமா இருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர்மா. ஓகே, நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
2: போயிருவோங்கம்மா.
1: ஓகே, வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க?
2: இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருக்கோம்.
1: சரி, நாளைக்கு என்ன செய்ய போறீங்க?
2: முறுக்கு சுட்டேன். இப்போ என் பேத்தி பேரனுக்கு குடுக்கறதுக்காக இப்ப முறுக்கு சுட்டுட்டு இருக்கேன்.
1: தீபாவளிக்கு தானே செய்வாங்க?
2: நான் அந்த எழுத படிக்க அதிகமா தெரியாதுனால புத்தகம் படிச்சதுனால நல்லா படிக்கிறதுக்கு வந்துருச்சுங்க.
1: கடைசியா என்ன புத்தகம் படிச்சீங்க?
2: என் பேத்தி விளையாண்டுகிட்டு இருக்கா, அவ வந்து காத்து கொடுக்கறது.
1: பேத்தி பேரு?
2: என் பேரு வந்து ராஜேஸ்வரின்னு சொல்லிக்கிருவாங்க.
1: பேத்தி என்ன விளையாடிட்டு இருக்காங்க?
2: நான் வந்து சினிமாவெல்லாம் அதிகமா பார்ப்பேன், அதனால பாடல்கள்லாம் எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும்.
1: என்ன படம் ரொம்ப பிடிக்கும்?
2: எங்க தெருவுல ஒரே மண்ணு தான், ஏன்னா வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால அதிகமா மண்ணு கிடக்கு நிறைய.
1: எந்த தெரு?
2: அது மரங்கள் வந்து அதிகமா இருக்குங்கப்பா எங்க பக்கம், அதனால கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும்.
1: சூப்பரா விளையாண்டீங்கம்மா, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: பவானி மேடத்துக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். தங்கள் பெயர் என்ன?
3: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேன் சார். உங்க பெயர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
3: வண்டியில
1: போயிருக்கேன். இப்ப கேம் இல்ல
3: மேடம். அடையாள மேட்ல இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். தலைப்பு எல்லாம் சூப்பரா இருக்குது.
1: சூப்பர் சூப்பர் சார்.
3: கேட்டிருந்தா நிகழ்ச்சி அருமையா இருக்குது.
1: சூப்பர் சூப்பர் சார். ஓகே, நம்ம கேம் குள்ள போயிடலாமா?
3: போலாம் மேடம்.
1: தப்பா சொல்லுங்க. ஓகே, நாளைக்கு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க?
3: மேகம் கருத்துக்கணும் இருக்குது மேடம்.
1: எங்க போறீங்க?
3: நாங்க இப்பதான் வண்டியில இருக்கிறோம் மேடம்.
1: எங்க போறீங்க
3: மேடம்? குயில் கத்துது மேடம்.
1: சரி, வேற எதெல்லாம் கத்துது?
3: எங்க பொண்ணு வந்துது மேடம்.
1: எங்க இருந்து
3: மேடம்
1: சொல்லுங்க? இவ்வளவு நேரம்
3: எடுத்தாசி போயின்னு மேடம்,
1: பாத்தீங்களா? நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்றீங்க. சரி, ஓகே. மதியானம் என்ன சாப்பிட்டீங்க?
3: இப்பதான் வண்டி எடுத்துட்டு போறோம் மேடம்.
1: ரெண்டு தடவை ஒரே பதில சொல்லி அவுட் ஆயிட்டீங்க தானே?

0: வாய்ப்பு கொடுத்து நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி,
0: சூப்பர்,
1: தேங்க்யூ சார். ஓகே, எஸ் நம்ம கவலை செல்லமே அப்படியே அடிச்சு தூக்கு தூக்குன்னு சொல்லி அப்படி தூக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கொலைகிட்டையும் பேசுறோம். ஹலோ, வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், அண்ணாநகர்ல மாலினி தேவி பேசுறேன்.
1: மாலினி தேவி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன்.
2: என்னதுன்னு
1: கேட்டவனே திரும்ப பதில் சொல்லி அவுட்டு
2: தானே.
1: கடைசியா படிச்ச புத்தகம் என்ன?
2: ஹெல்மெட் தலையில மாட்டிட்டு போனோம்.
1: எந்த ஊருக்கு?
2: வெங்காயம்
1: இப்பதான் ஹெல்மெட் தலையில மாட்டிருக்கேன். ஹெல்மெட் தலையில மாட்டு வெங்காயம்
2: உரிக்கிறீங்களா? பிடிக்காது.
1: சரி, என்ன பிடிக்கும் சாப்பிட?
2: இங்க வெளியில மழை வர மாதிரி இருக்கு, ஆனா மழையே வர முடியுது, ஒரே புழுக்கமா இருக்குது.
1: துணி காயப்பட்டீங்க எடுத்தீங்களா?
2: வெளியில எல்லாம் லைட் எல்லாம் போட்டாங்கப்பா.
1: சரி, காஃபி குடிச்சிட்டீங்களா?
2: பஸ் சவுண்ட் ஒரே சவுண்டா இருக்கு.
1: எங்க இருந்து பேசுறீங்க? எங்க நின்னு பேசுறீங்க?
2: மாமரத்துல
1: இப்ப போய் பூ பூத்துருச்சா?
2: தேதி 28 தானே? ஆமா, 28 தான்.
1: இல்லையே, 29 ஆச்சே.
2: வெள்ளிக்கிழமை தானே அன்னைக்கு?
1: இல்லையே, சனிக்கிழமை தானே.
2: நீங்க போட்டாலும் அது தொடச்சு தொடச்சு வைக்க வேண்டியிருக்கு.
1: நீங்க என்ன கேள்வி கேட்ட அவுட்டு தானே? வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்க இருந்து? கடைசி நேரா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தோஷத்துல இருக்கேன். வனஜா அவர்களே, நலமா இருக்கீர்களா?
3: என்னாச்சு?
1: சரி, காலையில என்ன பண்ணீங்க?
3: ஒரு கார் வேற பறந்து வேகமா போகுது.
1: பறக்குதா?
3: ஞாயிற்றுக்கிழமை சினிமாவுக்கு போலாம் இருக்கோம்.
1: சரி, வேற எங்கெல்லாம் போலாம்?
3: எனக்கு கோலம் போறது ரொம்ப பிடிக்கும்.
1: வேற
3: என் தங்கச்சியும் நானும் டான்ஸ் ஆடலாம் இருக்கோம்.
1: டான்ஸ் ஆடலாம் இருக்கீங்களா? என்ன பாட்டுக்கு? இந்த பாட்டுக்கா? சூப்பர் சூப்பர்மா, ரொம்பவே அழகா விளையாடுனீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
3: நன்றி மேடம்.
1: ஓகேப்பா, நம்ம காலர்ஸ்லாம் ரியலாகவே அப்படியே மாசா விளையாடி இன்னைக்கு ஃபன் ஃபுல்லாக இந்த ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி அவ்வளோ அழகாக சிறப்பிச்சிருக்காங்க. எஸ் நமக்காக நம்ம கூட பேசின எல்லா காலர்ஸ்க்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்கிறேன். நமக்காக காத்திருந்த நேயர்களுக்குமே வந்து எஸ் நம்ம நெக்ஸ்ட் டைம் திரும்பவும் இந்த கேமை விளையாடும் பொழுது நல்லா அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊக்கத்தையும் தெரிவிச்சுட்டு நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி பாடலாக விசுவாசம் திரைப்படத்திலிருந்து நம்ம மக்கள் எப்படி அடித்து தூக்குனாங்களோ அதே மாதிரி அடித்து தூக்கு பாட்டு அவங்களுக்காகவே நான் வந்து டெடிகேட் பண்ணுறேன். டி இமான் மற்றும் ஆதித்யா மற்றும் நாராயணன் குரல், விவேக் அவர்களில் தீமானுடைய இசைப்பிளே வந்துட்டே இருக்க கேட்டு மகிழ்ந்திருங்கள். இத்துடன் நானுமே இந்த நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். சிஸ்மி உங்க பவானி சைனிங் ஆஃப். கேட்டு மகிழ்ந்திருங்கள். இது நமது எஃப்எம் 101.4. எல்லாமே சம்மதூலு.

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சரக்கு ரயிலில் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 7022 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதின்குமார் சின்ஹா, மணிஷ் சுரேஷ்குமார் இணை

பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே பல்கேரியாவின் கரட்டன்ஷேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வாழ்க்கையில சந்திப்போம், நிறைய நண்பர்கள் நம்ம வந்து சந்திப்போம், நிறைய உறவுகளை சந்திப்போம். அதுல சில பேர் வந்துட்டு என்ன அப்படின்னு நம்ம வந்து நம்மளை காயப்படுத்துறவங்க சில பேர் இருப்பாங்க, ஆனால நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துற நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சில பேரை நீங்க பார்க்கும்போது அவங்க என்னதான் நீங்க காயப்படுத்தினாலும் திரும்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி அப்படின்னா அவங்க தான் வந்து நிற்பாங்க. அந்த மாதிரியான சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரியான மனிதர்கள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான எனக்கு இது மாதிரி ஒரு நண்பன் இருக்காங்க, இல்லை எனக்கு இது மாதிரி ஒரு உறவுக்காரர் இருக்காங்க, இல்லை என் கூட வந்து இப்படியான ஒரு ஒர்க் பண்ணுற ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி நீங்கள் என்னோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 298600038, 295205554 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம் நிகழ்ச்சியில். இது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக செக்க சிவந்த வானம் திரைப்படத்தில் இருந்து ஏகமனோட இசையிலையாரமனோட வாய்ஸ்லேயே உங்களுக்காக பாடல் வந்துட்டு கேட்டு நீந்திருங்கள். ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்பவுமே சமதோல.

0: நேரம் 5 மணி 10 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் காயப்படுத்தினாலும் உங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னு வந்து தேவைப்படும் போது, முதல்ல வந்து அந்த நீங்கள் காயப்படுத்துறது கூட மறந்துட்டு உங்ககிட்ட உதவி அப்படின்னு வந்து நினைக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்களுக்கு தெரிந்த மனிதர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சிக்கு நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். 298-6000-3-8 298-5505-54 அப்படிங்கிற எண்களுக்கு நிகழ்ச்சியோட முதல் காலர் யாருங்க வந்து பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்டாடையிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க மேம்?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் யாழினி மேம்.
0: சூப்பர் சார், சொல்லுங்க சார்.
1: மேம், இந்த க்வெஸ்சன் இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
0: அதாவது நம்ம ஒருத்தவங்களை எவ்வளவுதான் காயப்படுத்தினாலுமே, இல்ல வேற யாராச்சும் எவ்வளவுதான் காயப்படுத்தினாலுமே, அதெல்லாம் வந்து ஒரு அது கேர் பண்ணிக்காம அவங்களுக்கு உதவி அப்படின்னா முதல்ல வந்து நீக்கு செய்யற ஆள் அவங்களதான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பர்சன்.
1: அது வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மேம், பேர் வந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளவு மத்தவங்க காயப்படுத்தினாலும் சரி, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப உதவியா இருப்பேன் மேம். அது ஒரு மனசுல கஷ்டம் வரும்பொழுது இந்த மாரல் சப்போர்ட்டா இருக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய உதவி தானே மேம். அது வந்து கரெக்டான சமயத்துல எனக்கு தேவைப்படும் பொழுது அவன் கொடுப்பான். எல்லாத்த விட மேம், அந்த ஒரு வலதுகரமாக சில பேர் இருந்து நமக்கு உதவி புரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். நிறைய தருணங்கள்ல நான் உணர்வு உணர்ந்திருக்கிறேன் அவங்க கிட்ட. நான் தேங்க்ஸ் கூட சொல்லியிருக்கிறேன், நீ வந்து எனக்கு இவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.

0: என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், ஆல்வேஸ் எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா உதவிகரமா இருக்கக்கூடியவர், பேர் வந்து சுதன் மேம்.
1: ஓகே சார், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
0: தேங்க் யூ யாயினி மேம், பை பை
1: பை. சோ அடுத்த நேர் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் மேம், சொல்லுங்க மேம்.
2: ஒரு மாதிரி
1: கால் பண்ணதுக்கு அடுத்த நேரம் யாருன்னு வணக்கம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம், நான் தேவராஜ் பேசுறேன்.
1: சார்,
3: நாங்க ரெண்டு பேரும் ஒரே அப்பாயின்மெண்ட் கருத்து வேறுபாடுகள் செஞ்சிருக்காரு.
1: சூப்பர் சூப்பர்.
3: ஒரே அப்பாயின்மெண்ட், ஒரே நாள் அப்பாயின்மெண்ட் ஆனாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள். நாங்க என்னைக்குமே இணைப்பு தெரியாத ஒரு 30 வருஷமா அப்படிதான் இருக்கிறோம்.
1: சூப்பர் சார், அது நல்ல விஷயம். அது நன்றி நன்றி சார் கால்
3: பண்ணுறீங்க.
1: ஓகே சார், நிகழ்ச்சியில் நீங்களும் கால் பண்ணலாம், பேசலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 298-6000-38, 295-2055-54 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக, வினை தாண்டி வரவையா திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: நேரமான மணி 20 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு சில பேர் வந்திருப்பாங்க. வந்து நம்ம என்ன தான் அவங்களை காயப்படுத்தினாலும் சரி, மற்றவங்க காயப்படுத்தினாலும் அவங்களுக்கு காயப்படுத்தினவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் நிற்கிற ஆட்களாக வந்து அவங்க தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான அவங்களுக்கு வாழ்க்கையில் கிடைத்த மனிதர்கள் இல்லை நீங்கள் பார்த்த மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்ருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: இனிய மாலை வணக்கம் யாழினி மேம்.
0: மாலை வணக்கம் சார்.
1: நான் சிங்கச்சோழன், சென்னை ஆர்கே நகரில். மேம்
0: சொல்லுங்க சார், சொல்லுங்க சார்.
1: ஆமாம், எத்தனையோ உறவுகள், எத்தனையோ நண்பர்கள் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்துட்டே இருக்கோம். நிறைய உறவுகள்லாம் காயப்படுத்துற உறவுகள் இருக்கு, மகிழ்ச்சி படுத்துற உறவுகள் இருக்கு. அதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளவுதான் திட்டினாலும், எவ்வளவுதான் பண்ணாலும், நம்ம என்னதான் பண்ணாலும், நம்ம கிட்ட நமக்கு எதனா ஒண்ணா உடனே வந்து நிற்கிறது நம்ம மனைவிதான்
0: மேம்.
1: என்னுடைய மனைவிதான் உடனே வந்து நிற்பாங்க மேம். ஹலோ.
0: ஓகே, நான் கேட்டுட்டு இருக்கேன் சார்.
1: வணக்கம்
0: ரெயின்போ. வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யாரு
2: பேசுறீங்க? யானிக்கு மாலை வணக்கம். கோயம்புலேந்து பார்த்திபன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லமா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
2: அதாவது மூணு விஷயம் மேடம். வந்து உன் ஃப்ரெண்டு எந்த கவலை இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவான், கடைசி வரையும் இருப்பான். கிட்ட இருந்து ஸ்கூல் கிட்ட வருது, டியூஷன்ல எல்லாமே ஹெல்ப் பண்ணுவான் மேடம். லேட்டா இருந்தா கூட அவன் தான் இட்டுன்னு வருவான் மேடம். அதே மாதிரி உணவத்தவங்க வந்து எங்க ஒய்ஃப், எந்த கவலையும் இருக்கக்கூடாது. எது

0: ஆனாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம வந்து நான் எதுவும் செய்யறேன் அப்படின்னு வாங்குவோம். அப்புறம் வந்து எங்க மாமா அவரும் உதவி பண்ணுவார் மேடம், பந்து விளையாடு சின்ன வயசுல எல்லாம் பந்து விளையாடுறதுக்கிட்டு போவாரு, கிரவுண்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாரு, அவரு வண்டியில கூட்டிட்டு போவாரு, சந்தோஷமா வச்சுப்பாரு மேடம், எதுவா இருந்தாலும் செய்வார் மேடம்.
1: சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு.
0: நன்றி மேடம், நன்றி.
1: அடுத்த நேரம் யாரும் பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம. வணக்கம் மேம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. நலமா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கேன் மேம், சொல்லுங்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேங்க மேம்,
1: சொல்லுங்க மேம்.
2: எனக்கு வந்து என்னோட பையன் தாங்க மேம். அப்ப சின்ன வயசுல அவன் குறும் பண்ணா நாம திட்டணும். அப்போ அப்புறம் உடனே அம்மா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம திட்டினவே எல்லாமே அவங்களும் மறந்துருவாங்க, நாமளும் மறந்துருவோம். அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப வந்து நான் பேசுறதோ இல்ல செய்யறதோ அவருக்கு தப்பா படுறது போது அவரு நம்மள திட்டுவாரு, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அப்புறமும் அம்மா அப்படின்னு உடனே நம்ம மறந்துருவோம், திரும்பியும் மறந்துடுறதா இருக்கு. அந்த அம்மாங்கிற வார்த்தையில வந்து எல்லாமே
3: அலங்கரித்து கொண்டிருக்கும் அன்பு சோதரிக்கு பணிவான மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணவை பாராப்பாளையத்தின் சேரன் சார் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க சார்.
3: எத்தனை முறை முரண்பாடு அவர் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஆட்கள் சொல்றீங்க ஆள்.
1: ஆமா சார்,
3: கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரு 50 கல்துறை போயிட்டு வரணுங்க அவர் பாக்குறதுக்கு, வாடாம பாருங்க. அங்க போனா கண்டபடியே திட்டுவாங்க, ஏன்டா எப்படி இருக்கிற அப்படி, நண்பன் தானுங்க எப்படி இருக்கிற, ஏன்னா இந்த நேரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துங்க இதே நேரில் வந்து போய் ஒரு பொருளாதிக்காக போய் வந்து போய் கேட்டதுக்கு, ஏன்டா ஏன்டா அப்படின்னு திரும்பி அந்நேரத்துல ரிட்டர்ன் அப்பவே 50 கல்துறை மீ திரும்பி 10 மணிக்கு வர்றாங்க. ஆனா இருந்தாலும் வந்து அவர் நல்லதுதான் சொல்றாரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு விட்டுருவோம். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நண்பன் தானுங்க, அதுல முரண்பாடு மீதான எனக்கான ஒரு தலைப்புன்னு நினைக்கிறேங்க. ஆனா வேணும் வேண்டாம் வேணாம்னு விட்டுருவோங்க. ஆனா எனக்கு அவன் வந்து டி சண்முகம் பேர் கூட சொல்றேங்க. எனக்கு எத்தனை திட்டினாலே எனக்கு அதை பத்தியா தனும் ரோசம்னு வராதுங்க, மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு உணர்வு ஏற்படுங்க.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி சார், நன்றி நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக குரு திரைப்படத்தில் இருந்த ஸ்ரீனிவாசன் சுதாஜா ஹே ரஹ்மானோட குரல்களில் வைரமுத்தோட வரிகளில் ஏ ரஹ்மானோட இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள் 91.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: என்ன உனக்கு ஏஜில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சில பேர் நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இல்லை நம்மளுடைய உறவுகள் யாராச்சும் இருப்பாங்க, நம்ம என்ன தான் வந்து அவங்களுக்கு காயப்படுத்தினாலோ, மற்றவங்க எவ்வளோ தான் காயப்படுத்தினாலோ, அவங்க வந்து உதவி அப்படின்னு நமக்கு தேவைப்படும் போது முதல் ஆளாக வந்து நிற்கிறது வந்து அவங்கள தான் இருப்பாங்க. அதை பற்றி அவங்க கேரும் பண்ண மாட்டாங்க, அவங்க என்ன சொன்னாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு எதுவுமே யோசிக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான மனிதர்கள், அந்த மாதிரியான நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த நண்பர்கள் இல்லை மனிதர்கள் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த காலர் யார் இங்கே பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. ஓகே, ஸோ இதில் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துட்டு ஒருத்தங்களை சொல்லணும். எனக்கு வந்துட்டு அசோக்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து யார் நிறைய பேர் வந்து அவர் வந்து இவ்வளோ தான் வந்துட்டு ஹர்ட் பண்ணாங்க, நல்லா நமக்கே தெரியும் அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க இல்லை அவங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இருந்தாலுமே வந்து அதை பற்றி யோசிக்கவே மாட்டார். அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சு தேவை அப்படின்னா முதல் ஆளாக போய் நிற்கிறது யாராக இருக்கும்னா அவராக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் பார்த்து ஒரு வியந்த ஒரு பர்சன் அப்படின்னா நான் வந்து எப்பவுமே அவரை சொல்லுவேன். ஏன்னா நண்பர்கள்னு சொல்லிகிட்டே வந்து அவருக்கு வந்துட்டு நிறைய பேர் காயப்படுத்தின மனிதர்கள் இருக்காங்க, ஆனால் அவங்களுக்குமே போய் உதவி செய்கிற ஒரு மனிதராக வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தான் வந்து ஒருத்தவங்களை காயப்படுத்தினாலும் அதெல்லாம் கேர் பண்ணிக்காமல் அவங்களுக்கு உதவி அப்படின்னு வந்து நிற்கிற மனிதர்கள் வந்து நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்களும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணலாம், பேசலாம். 298-6-00-3-8-298-5-5-5-4 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசலாம். அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
1: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டேபுரம் சேர்றது. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எனக்கு மூணு ரெண்டாவது வீட்டுக்காரு அவரு, நான் என்னதான் தெரியுங்க, எனக்கு அவரு எப்பவும் உதவி பண்ணுவாரு, அவரை நான் மறக்கவே முடியாது.
0: நாம
1: ரெகுலரா மரக்காசு போறோம், அப்ப கூட என்ன ஒரு அவசரம் அவரே வந்து கேப்பாரு, உனக்கு என்ன வேணுமா, வந்து ஊருக்கு போறிய, உனக்கு அவசரம் தேவையா, இந்த மாதிரி சம்பந்தம்
2: அண்ணாமலை பெருங்களத்தூர்.
0: சொல்லுங்க சார்.
2: என்னுடைய மகள் எவ்வளவு
0: திட்டினாலும்
2: மீண்டும் மீண்டும் வந்து உதவி செய்ய.
3: அவங்க வீட்டுக்குள்ளதான் நாங்க ஜகஜம்மா பிள்ளைங்க எல்லாம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்க வீட்டுல பொண்ணுங்களா இருந்ததுனால அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்கள் மகளுக்கு மதுரையில் குழந்தை பிறந்திருக்கும் போது நான் போயிட்டேன். அந்த 10-20 நாளும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க என் குடும்பத்தை. அவங்க தீபாங்கிறவங்க வீட்டுக்குள்ளே வர்றது, என்ன வேணும் எது வேணும் கேட்கறது, என் பொண்ணுக்கு சமையலை கற்றுக் கொடுக்கறது, அப்புறமா அவங்க வீட்டில் என்ன செஞ்சாலும் சரி, காலையில் இட்லி வடை பொங்கல்னு வந்துடும், மத்தியானத்துக்கு குழம்பு காய்கறியை கொடுத்து அனுப்பிடுவாங்க, சாதம் சாதம் மட்டும் வடிச்சுக்கணும். அத்தனை உதவியாக இருந்தாங்கம்மா 20 நாளும். எனக்கு ரொம்ப ஒரு பேருதவியா இருந்த தீபாவை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா பக்கத்துல ஒரு பேசுறதுக்கே இந்த காலத்துல காசு கேக்குறாங்க இப்போ உலகத்துல. ஆனா இந்த மாதிரி ஒரு உள்ளன்போட யாரோ எவரோதான், சொந்தம்லாம் கிடையாது, ஆனா ரொம்ப நட்பா இருந்தாங்க. அவங்களோட நட்பை வந்து காலத்தால் செய்யப்பட்ட உதவி செய்யணும்னு ஞாலத்தில் மான பெரிதுங்கம்மா. அந்த நேரம் செய்யப்பட்ட உதவிகள்லாம் அவங்கள என்னைக்குமே மறக்க மாட்டேன். விசுவாசத்தோட எப்பவுமே அவங்களோட நாங்க குடும்பத்தோட ஒத்துழைப்பு போடுறேன், நானும் போவேன், எங்க குடும்பத்துக்கும் வருவாங்க, நல்லது கெட்டதுல கலந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகளும் செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு
0: இருக்காங்க. சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால்
3: பண்ணுங்க.
0: நன்றி நன்றி. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சர்வம் திரைப்படத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜாவினுடைய குரலில், பாவஜினுடைய வரிகளை யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே இப்போ மிஸ் சமதோல.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு

0: கேட்டுட்டு இருக்கீங்க உங்கள் ரெயின்போ எஃப்எம் 91.4. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் இதை பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ தான் வந்து காயப்படுத்தினாலும் இல்லை மற்றவங்க எவ்வளோ தான் காயப்படுத்தினாங்களோ அதை பற்றி வந்து ஒரு பொருட்படுத்தாமல் அவங்களுக்கு உதவி அப்படின்னு தேவைப்படும் போது அதெல்லாம் மறந்துட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள் அப்படின்னு நீங்கள் சந்தித்த மனிதர்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனிதர்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம் ரெயின்போ.
1: அனைவருக்கும் நீங்க மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சார். யாரைங்க பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: சொல்லுங்க சார்.
1: அதாவது என்னோட ஃப்ரெண்டு பி தினேஷ்குமார் தான் எனக்கு ரொம்ப உதவியா இருப்பாப்ல. நம்ம ஸ்கூல் டேஸ்ல அந்த தமிழ் இலக்கணத்துல வந்து ரொம்ப கொஞ்சம் பிள்ளைகள் வரும், அதெல்லாம் வந்து நல்லா திருத்துவாப்ல. அந்த நேர் நேர் தேமா, நேர் நேர் நேர் நிறை பிடிமா அப்படின்றலாம் எனக்கு சின்ன சாக்கத்துல சொல்லி கொடுத்தது.

0: பி தினேஷ்குமார் தான். அதே மாதிரி கல்லூரியில வரும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. என்னன்னா ஃபைனல் இயர்ல எனக்கு ஒரு பாடம் வந்து எயித் செமஸ்டர்ல எனக்கு அரியர் ஆயிப்போச்சு. ஆனா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு மேடம் அந்த நேரத்துல. ஆனா அந்த வேலைக்கு போக முடியல. அப்பதான் வந்து என்னை வந்து சேர்த்துனாப்லயே இதை வந்து இது பண்ணிட்டு இருக்க, இது உனக்கு ஒரு வாய்ப்பாக நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சேர்த்தி அதுக்கப்புறம் இன்னும் ஒரு வேலை கிடைச்சிச்சு. அதுல இருந்து நான் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
1: சூப்பர் சூப்பர் சார், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. நன்றி நன்றி. அடுத்த நேரம் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க மேம்.
2: நான் சொல்லணும்னா என்னோட அக்கா பையன் தான். அவரு வந்து என்ன விட 10 வயசு சின்னவரு தான். ஆனாலும் பேங்க் பெரிய ஆபீஸர் ரிட்டையர் ஆயிட்டா இருப்ப. இது வரைக்கும் எந்த நேரம் என்னன்னாலும் உடனே நீ என்கிட்ட சொல்லு, உனக்கு வேணுங்கிறத நான் செய்யறேன் அப்படின்னுட்டு அந்த சின்ன பிள்ளையில இருந்து இது வரைக்கும் என்ன நான் எமர்ஜென்சினாலும் எனக்கும் செஞ்சா எங்க வீட்டுக்கார அவங்க என்னாச்சு கேட்டாலும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படி. அது எங்க பையன் எங்க பொண்ணு எல்லாருக்கும் இன்னும் அவன் அந்த ஹெல்பிங் மைண்டோட நான் எவ்வளவோ அவன்கிட்ட சண்டை போட்டிருக்கிறேன், போன்லவே திட்டி விடுவேன் போல அப்படின்னு. ஆனாலும் சரின்ட்டு போனை வச்சுட்டு மறுபடியும் ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு நாள் என்ன பண்ண வாய்ஸ் மெசேஜ் ஆன் பண்ணிட்டு ஒண்ணுமே பேசாத அப்படியே ஆஃப் பண்ணிட்டான். அவன்கிட்ட என்னத்த பேசுறது அத என்னமாவோ பாத்துட்டு ஏன் என்னமோ பண்ணிட்டு ஒண்ணுமே பேசாத இருக்கு அப்படின்னு பேசி சமாதானப்படுத்தி அந்த ஒரு இன்னும் அந்த கனெக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கலாம். வடநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்ப சென்னையிலதான் இருக்கிறான். அவ்வளவு நல்ல பையன் அவன். அது அவனைதான் நான் சொல்ல விரும்புறேன்.
1: ஓகே மேம், சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கால் பண்ணதுக்கு. ஓகே, நிகழ்ச்சியில அடுத்த பாடல் உங்களுக்காக. வேட்டையாட விளையாடு திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் விஜய் எண்ணக்களோட குரல்கள்ல, தாமரனுடைய வரிகள்ல ஹாரி ஜெயராஜனுடைய இசையில பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேந்திரங்கள் ரெயின்போ FM 101.4.

0: வணக்கம்.
1: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
0: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
1: சொல்லுங்க சார்.
0: மேடம் இது கான்செப்ட் சொல்லுங்க.
1: அதாவது நம்ம ஒருத்தவங்க எவ்வளோதான் ஹர்ட் பண்ணாலுமே திரும்ப வந்து நமக்கு உதவி செய்கிற ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
2: சொல்லுங்க
1: சார்.
2: நம்மளுக்கு வந்து சில நண்பர்களும் சரி உறவுக்காரங்களும் சரி மனசை வந்து காயப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசுவாங்க. நம்ம நம்ம பேசுறதுலயே குறை கண்டுபிடிச்சு பேசுவாங்க. பேசிட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் பேசாம இருப்பாங்க. திரும்ப வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒண்ணு கேட்டோம்னா, அது மாதிரிதான் சக்தின்னு ஒரு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் அப்படித்தான் பல பல பல படம்னு பேசுவாரு. ஏதாச்சும் நம்ம ஒண்ணு சொல்லிட்டோம்னா தாங்காது, அவருக்கு முன்கோபம் அவ்வளவு ஜாஸ்தி அப்படி பேசுவாரு. பேசிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் பேசாம இருப்பாரு. அப்புறமா நம்ம போன் பண்ணி கூப்பிட்டோம்னா உடனே வந்து எனக்கு உதவி செய்வார். ஆனா மர இது பண்ண மாட்டாரு, விதாசனம் பண்ண மாட்டாரு, வந்து பண்ணுவாரு. அது மாதிரி வந்து சில பேர் அப்படி இருக்காங்க.
1: வாழ்க்கையில இருக்கக்கூடிய இப்ப நான் கேட்ட அந்த கேள்விக்கான நபர்கள் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அது வந்து ரொம்ப ஒரு உண்மையான ஒரு விஷயம். யூஸ்வலா இன்னொன்று என்ன சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ஒருத்தவங்க கிட்ட கேட்டு நம்ம நோ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்லாம இருக்காங்கன்னா அவங்க கிட்ட எக்காரணத்தை கொண்டும் வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே நோவே சொல்ல தெரியாத சில மனிதர்கள் இருப்பாங்க. இன்னொன்று என்னதான் நம்ம பேசினாலும் நமக்கு வந்து திரும்பி உதவி செய்யற சில நபர்கள் இருப்பாங்க. ஆக்சுவலி அவங்களால நம்ம எப்படி சொல்ல வந்து ஒரு களம் கபடம் இல்லாத ஒரு சோல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். அப்படியான ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில இருக்காங்க, இல்லை அப்படியான ஒரு நபர்களோட வாழ்க்கையில நண்பர்களாகவோ உறவுகளாகவோ இல்லை பணியிடங்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அவங்கள வந்து பொக்கிஷமாக தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா நீ செய்யலையா நான் செய்யலையா அப்படிங்கிற ஒரு மத்தியில் நீ என்ன வேணால் பரவாயில்ல, ஆனால் எனக்கு உனக்கு உனக்கு உதவின்னு செய்யும்போது நான் கண்டிப்பாக வந்து செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனசோட இருக்க ஒரு மனிதர்கள் வந்து ஒரு அவங்க வாய்க்கு பெற்றவர்கள் வந்து ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது ஒரு மகிழ்ச்சியான மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மனிதர்கள் எப்பவுமே வந்து ரொம்ப நம்ம வந்து செரிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில் வேற ஒரு டாப்பிக்கில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக பசங்க திரைப்படத்தில் ஸ்ரேயா கோஷல் அண்ட் அவங்களோட நரேஷ் ஐயருடைய குரல்களில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கிற நேதிரங்கள். இது ரெயின்போ 91.4 எல்லாமே எப்பவுமே சமதோட.

நேரமாக இந்த மணி 51 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. ரெயின்போ மேடை கேட்டுட்ருக்கீங்க நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் காயப்படுத்தினாலும் அதை வந்து பொருட்படுத்தாமல் நமக்கு உதவி அப்படின்னு தேவைப்படுற நேரத்தில் நமக்கு வந்து உதவி செய்கிற மனிதர்கள் பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். பொருளாதாரத்தில் மட்டுமன்றி கலாச்சார பாரம்பரியத்தில் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் வாரத்திற்கு 1 மணி நேரமாவது விளையாட்டிற்காக ஒதுக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டு நலனில் சமரசம் செய்து கொள்ளாமல் பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா மேற்கொண்டு வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சௌஹான் கூறியுள்ளார். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டில் வெங்காய விலையை கட்டுப்படுத்த மகாராஷ்டிராவிலிருந்து சென்னை, தில்லி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு சரக்கு ரயிலில் வெங்காயம் அனுப்பி வைக்கப்படுகிறது. சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்த நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு

0: அவர்களது பகுதிகளுக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கூறியிருக்கிறார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்குக்கு தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி சென்னை பெசன்ட்நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலிலும் கொடியேற்றப்பட்டது. ஆசிய கோப்பை டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. பாண்டியானாக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஜின்பால் சோனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். லாகோஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் டாலசீலா லால்தா ஜுவாலா ஆகியோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்பே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிதிஷ்குமார் சின்ஹா மணீஷ்குமார் சுரேஷ்குமார் இணை பட்டம் வென்றது. செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ரே பல்கேரியாவின் கராந்தான் சேவா இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: Two, one, and...

வெல்கம் பேக். டைம் இஸ் 6:10 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் வெஸ்ட் மியூசிக் ஆன் எஃப்எம் ரெயின்போ 101.4 வித் மீ யோர் ஃபேவரட் அஜே. அண்ட் டுடே இஸ் 29th August 2026 அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ்

வெல்கம் பேக். டைம் இஸ் 6:20 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் வெஸ்ட் மியூசிக் வித் யுவர் ஃபேவரட் அஜய் ஹியர். அண்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த டே டுடே August 29, 2026, இட் மார்க்ஸ் த 121st birth anniversary of India's hockey legend Major Dhyan Chand. This birth anniversary of Major Dhyan Chand. He was born on August 29, 1905 in Prayagraj. His birthday is celebrated nationwide every year as National Sports Day. Rakshitra Khel Divas to honor his unparalleled contribution to Indian sports. His 125th birthday would fall on 2000.

வெல்கம் பேக். டைம் இஸ் 6:24 ஆன் தி க்ளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு டிரைவ் டைம் பெஸ்ட் மியூசிக் வித் மீ. அண்ட் யூ நோ டுடே இஸ் 29th August 2026. இட் இஸ் மைக்கேல் ஜாக்சன் 68th பர்த்டே. ஹி வாஸ் போர்ன் ஆன் 29th August 1958, கிங் ஆஃப் பாப். அண்ட் ஹி பாஸ்ட் அவே ஆன் June 25th 2009. This past June marked the 17th anniversary of his passing. So today is Michael Jackson's birth anniversary, and I'm going to play you what track? Well, Michael Jackson had dozens of chart-topping hits. Billie Jean is widely considered as his most famous and successful track of all time. It was released in 1983 as part of the record-breaking Thriller album. It defined his career, spent 7 weeks at number one, and introduced a signature moonwalk dance moves to the world. Yes. Now I'm going to play for you Michael Jackson's Billie Jean. If he was here, wherever he is, happy birthday, King of Pop. Here goes the track.

ரெயின்போ கேட்டு அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய வணக்கம் சொல்றது நான் யானி. நேரம் 7:01 ஆயிட்டு இருக்க, நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ் சாட் வித் பாட்டு. இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான். உங்களோட மொபைல் எடுத்து 298-6000-38 298-5255 அப்படிங்கிற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்கு ஃபேவரட்டான நீங்கள் சாங் கேட்கலாம். உங்களுக்காக ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக 7 அறிவு திரைப்படத்தில் கார்த்திக் அண்ட் மேகாவோட குரல்களில் நாமத்துக்குமாரோட வரிகளில் ஹாரி ஜெயராஜனோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4 எல்லாமே எப்போ மிஸ் சமதோள.

7:09 ஆகிட்டுருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்துட்டு உங்களோட விருப்பப்பாடல்கள் தான் நானும் தொடர்ந்து ப்ளே பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களோட விருப்பப்பாடல் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று ஒன்று தான். 2909800038 2952505544 அப்படிங்கிற மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுக்காக சாங் ப்ளே பண்ணுறதுக்காக நாங்கள் ரெடியாக இருக்கேன்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஓகே, நம்ம நிகழ்ச்சியோட ஆர்டர் காலருக்கு யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம் திருப்பத்தூர் பேமுக்கலாம், சிவகுமார்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: உரிமை குரல் படத்துல இருந்து கல்யாண வலையோசை கொண்டு, இந்த பாடல் வந்து எங்களுக்கு திருமண நாள், அதனால சிறப்பு பாடலா கேட்டுலாம் மேடம்.
1: ஓகே சார், நன்றி நன்றி கால் பண்ணது. உங்களுக்காக உரிமை குரல் படத்துல இந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ, வணக்கம் ஆர்ஜி அறிவிப்பாளர் அவர்களுக்கு வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: எங்கூட மற்ற கோணி மருந்து குமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் பாத்தீங்கன்னா கோழி கூவுது, அது வந்து ஸ்டோரி பாடல் வந்து போடுங்க மேடம். வாய்ப்பு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி சார், நன்றி சார். உங்களுக்காக அந்த படத்துல அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள். 101.4

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க, உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில அடுத்த நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
2: பத்மாவதி.
1: பத்மாவதி மேம் சொல்லுங்க.

0: 7 மணி 25 நிமிஷம் ஆயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் யார் தன்னுடைய விருப்ப பாடலாம் கேட்கறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம். மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல்?
1: முரளிக்காவை படத்துல இருந்து பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாடல்.
0: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:31 ஆயிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் கேட்டு இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் நேர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: பார்த்திபன் சார், சொல்லுங்க சார், என்ன பாடுறீங்க?
2: வைத்திக்கு காத்திருந்தாருல இருந்தே அழகு மலராட அபிரங்கள் தீட, அந்த பாட்டு மேடம்.
1: ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நின்றுங்க.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப்

0: டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம்

0: facebook.com/aarchennai மற்றும் twitter.com/aarchennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:40 ஆயிருக்கிறேன். சாட் பாக்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் என்னோட என்ன விருப்ப பாடலாக கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யாருங்க பேசுகிறீங்க?
2: மணலி மாறன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: திரைப்படம் வந்து சிந்து நதிப்பூ.
1: ஓகே, அதில் என்ன
2: பாடல்? மத்தாலம் தேடி மனசு. இந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி சார். ஓகே, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
3: சின்ன பிள்ளை

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

நேரம் 7:53 ஆயாச்சு. நம்ம ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்தில் உன்னிமேன நன்னு ஸ்வர்ணலதாவோட குரல்களை ஏ ரஹ்மானோட இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நின்றுங்கள்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பிரதமரின் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது. இது 8 மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும். பொருளாதாரத்தில் மட்டுமின்றி கலாச்சார பாரம்பரியத்திலும் முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பாபா சாஹேப் அம்பேத்கர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், உலகளாவிய சட்டங்களை உருவாக்குவதில் இந்தியா பங்காற்றி வருவதாக தெரிவித்தார். நமது மொழி, கலாச்சாரம், பாரம்பரியம் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். பல்கலைக்கழகங்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக பங்காற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். கடந்த 12 ஆண்டுகளில் தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் நாட்டின் கல்வித்திறன் மேம்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். வெங்காய விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் மகாராஷ்டிராவிலிருந்து சென்னைக்கு சிறப்பு சரக்கு ரயில் மூலம் வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மத்திய கிடங்குகளிலிருந்து வெங்காயம் ஏற்றப்பட்ட சரக்கு ரயில் இன்று சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதன் மூலம் சந்தைகளில் கூடுதல் வெங்காயம் அதிக அளவில் விற்பனை செய்ய வழி ஏற்படும் என்றும் விலையை கட்டுப்படுத்த முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகர்வோருக்கு குறைந்த விலையில் வெங்காயம் வழங்குவதற்காக தில்லி, சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு வெங்காயம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வ இந்து பரிஷத்தின் அகில உலக முன்னாள் தலைவர் எஸ் வேதாந்தம் மாரடைப்பு காரணமாக இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 93. அவரது உடல் மேற்கு மாம்பலம் ஜெய்கோபால் இந்து வித்யாலயா பள்ளி வளாகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் தங்களது திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தி வருவதாக பேச்சு பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தேசிய விளையாட்டு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய ஹாக்கி அணியின் தலை சிறந்த வீரரும் உலக அளவில் அபார சாதனை படைத்தவருமான மேஜர் தியான்சந்த் பிறந்தநாள் தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். விளையாட்டு பதக்கங்களை வெல்வதற்கு மட்டுமல்ல, ஒழுக்கம், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தலைமை பண்பு ஆகியவற்றை வளர்த்துக் கொள்வதற்கான சிறந்த களமாகவும் திகழ்கிறது என்று திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 40 வருடங்களாக வீட்டுமனை பட்டா பெறாத மக்களுக்கு அவர்களது பகுதிக்கு சென்று பட்டா வழங்கும் பணிகள் தற்போது தொடங்கியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் சார்பில் வீட்டுமனை பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதற்கட்டமாக 500 பயனாளிகளுக்கு பட்டாக்கள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். மாநிலத்தில் 18,000 மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு படிப்படியாக பட்டா வழங்கப்படும் என்றும் திரு சம்பத்குமார் கூறினார். வேலை கிடைப்பது மட்டுமின்றி அதில் திறம்பட கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதே வெற்றி என்று மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரக்கோணத்தில் விரைவில் புதிய தொழில் பூங்கா அமைக்க முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக திரு காந்திராஜ் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனைகள் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வேளாங்கண்ணி பேராலயத்தில் பல்வேறு மொழிகளில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது. திருக்கொடி பேராலயத்திலிருந்து பாரம்பரிய முறைப்படி எடுத்து வரப்பட்டு பின்னர் முக்கிய வீதிகள் வழியாக திருக்கொடி பவனி நடைபெற்றது. சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித ஆரோக்கிய அன்னை மாதா கோவிலிலும் கொடி ஏற்றப்பட்டது. இதில் 1,000 பங்கேற்றனர். முந்தைய அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகத்தில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டதாக

கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தருமபுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் 12,000 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வண்டல் மண் எடுக்கும் விவசாயிகளை தாவிக அரசு குறை கூறி வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். போன்சியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-8, 21-9 என்ற செட் கணக்கில் கனடாவின் ராச்சல் சேனை வென்றார். செர்பியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரி பல்கேரியாவின் காரட்டன் சேவா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:12 ஆன் த கிளாக் அண்ட் டுடே இஸ் August 29, 2026 அண்ட் இஸ் அ சாட்டர்டே அண்ட் நெக்ஸ்ட் ட்ராக் இஸ் ரிக்வெஸ்டட் பை பீட்டர் ஃபெர்னாண்டஸ் அண்ட் கிறிஸ்டினா அண்ட் தே ஹவ் ரிக்வெஸ்டட் ஃபார் ட்ராக் ஃப்ரம் மைக்கேல் ஜாக்சன். பட் பிஃபோர் ஐ ஜஸ்ட் டெல் யூ, டுடே இஸ் த பர்த் ஆனிவர்சரி ஆஃப் மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் வாஸ் போர்ன் ஆன் August 29, 1958 இன் கேரி, இண்டியானா. He is known as the king of pop, as he made iconic dance styles famous, including the moonwalk, the robot, and anti-gravity lean. And fans and artists worldwide celebrate his birthday each year to honor his massive cultural impact. He is a list of his most iconic music videos are there, and he's the king of the pop, and nobody we can compare him. And the listeners have requested for Michael Jackson's Hollywood Tonight. Here goes the track. Listen to the music and enjoy. Phillips & Co. Here goes the track.

0: ஹலோ,
1: ஹலோ, திஸ் இஸ் சந்திரசேகர்.
0: எஸ் ஹூ இஸ் இஸ் ஆன் த லைன்?
1: யா யா, திஸ் இஸ் சந்திரசேகர். ஹாய்.
0: அ காலர் கேம் ஆக்சுவலி, பட்
1: ஹலோ. ஹாய்.
0: இஸ் ஜஸ்ட் கோன்.
1: ஹலோ.

பேக். டைம் இஸ் 8:27 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ். ஐ ஹோப் வன்னே கணேசன் என்ஜாய் த ட்ராக். அண்ட் நெக்ஸ்ட் ஹவ் காட் த மெசேஜ் ஃப்ரம் கலீல் அஹமத் ஃப்ரம் பொன்னேரி. குட் ஈவினிங் ரேகா மேடம். குட் ஈவினிங் கலீல் அஹமத். ஐ எம் சோ ஹாப்பி டு கெட் அ மெசேஜ் ஃப்ரம் யூ. அண்ட் ஹி வில் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் ஜஸ்டின் பீபர் ஆர் ஏஆர் ரஹ்மான். நவ் ஹி ஹஸ் ஆஸ்க் ஃபார் ஏஆர் ரஹ்மான் எனி சாங். தேங்க் யூ ஸோ மச். ஐ எம் ஸோ ஹானர்ட். யூ கேன் ஆல்வேஸ் கவுண்ட் ஆன் மீ கலீல் அஹமத். ஐ ஹேப்பன் டு சீ யோர் ஃபேஸ்புக் பிக்சர் டு யூ லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம். ஃபைன். அண்ட் ஐ எம் கோயின் டு பிளே ஃபார் கலீல் அஹமத் ஏஆர் ரஹ்மான் இன்ஃபினிட் லவ். I do love all my listeners till the last breath of my life. It is a promise from my side. Here for Kalil Ahmad, A.R. Rahman's Infinite Love. Listen to the music and enjoy Kalil Ahmad from Poneri.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:46 ஆன் தி கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். இட்ஸ் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் அண்ட் ஐ ஹாவ் அகல்யா சுந்தரகுமார், அருமைல் பாய், குங்குடு சிபி, கபிலன். ஹாய், வெல்கம் டு த ஷோ. அண்ட் தே ஹாவ் ரிக்வெஸ்டட் அ ட்ராக் அண்ட் ஜெய்சீலன் கொடாமப்பட்டி ஜெய்சீலன் சாரி கொண்டமாப்பட்டி ஜெய்சீலன், குட் நைட் அம்மா. ஃபைன், குட் நைட் ரேகா மேம். ஃபைன், யூ ஆர் சேயிங் தட். குட் நைட் ஃபார் யூ டூ அண்ட் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் ஹீ ஹாஸ் ஆல்சோ ரிக்வெஸ்டட் ஒன் ட்ராக் அண்ட் த பியூட்டி இஸ் ஆல் த ஐ மீன் அகல்யா சுந்தரி குமார் ஃப்ரம் தட் பர்சன் வாட் ஹவ் காட் த ஃபேஸ்புக் மெசேஜ் அண்ட் ஜெய்சீலன் கொண்டமன்பட்டி ஜெய்சீலன் ஃப்ரம் ஹிம் அண்ட் கருப்பண்ணன் ரங்கசாமி சென்ட் மீ பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ். தேங்க்யூ கருப்பண்ணன் ரங்கசாமி அண்ட் ஓ மை காட், தோஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அண்ட் யூ சென்ட் மீ அ பஞ்ச் ஆஃப் ரோசஸ் யூ நோ. ஃபைன் அண்ட் ஹி ஹாஸ் விஷ்ட் மீ ஃபார் த கருப்பண்ணன் ரங்கசாமி ஹாஸ் விஷ்ட் த ஷோ அண்ட் ஹீ ஹாஸ் விஷ்ட் லவ்லி விஷஸ் டு த ஆர்ஜே தட் இஸ் மீ அண்ட் ஹி ஹாஸ் ஆல்சோ விஷ்ட் மீ good night sweet dreams and he has also waved me a hi. He is from Singanur Karupanan Rangaswamy Coimbatore district. Yes, and he has also requested, all the three have requested for Rihanna We Found Love. Here goes the track, listen to the music and enjoy Karupanan Rangaswamy and Jayseelan and Agalya Sundari Kumar, Kukundu Sibi and Kabilan. Here goes the track, listen to the music and enjoy.

டைம் இஸ் 8:56 ஆன் த கிளாக் அண்ட் த நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐம் கோயின் டு பிளே இட் இஸ் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மைலை பட்டாபி அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஃபார் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் ஹி ஹாஸ் வேவ் மீ அ குட் நைட் தேங்க்யூ குட் நைட் ஃபார் யூ டூ தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அண்ட் த ட்ராக் த நெக்ஸ்ட் ட்ராக் வாட் ஐம் கோயின் டு பிளே இஸ் ஃப்ரம் போனி எம் ராஸ்புட்டின் அண்ட் இட்ஸ் ரிக்வெஸ்டட் பை மைலை பட்டாபி தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அண்ட் எஃப்எம்பி மணிமாறன் அண்ட் ராமகிருஷ்ணன் கொலுமங்கொண்டாம் எஸ் and it's for Shakshi Jain to Rasputin by Boni M and this Facebook page was liked by Jaisilan Kodamapatti and Karupanan Rangasamy Shakshi Jain Mylish Mylish and this track is also for you Mylish Mylish fine and Tirumulang Tirumulasthanam Veera Sundari and K. Bhaskaran Darshan and Poniyamma Meduvane Ganeshan, Thoothukudi C. Balasubramaniam, FMP Manimaran and Kalil Agmad and Ramakrishnan, Kulumangkottan, B. K. Hitendra Das. Here goes the tracks, Boni M. Rasputin.

0: ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில்
1: எஃப்எம் ரெயின்போ கேட்டுட்டு இருக்க அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம் சொல்றது நான் யானி. நேரம் 10 மணி 1 நிமிஷம் ஆயிட்டிருக்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட் அற்றை திங்கள் அந்நிலவில். நீங்க கேட்டு ரசிச்ச நிறைய பழைய பாடல்கள் இந்த ஒரு மணி நேரத்தில் நான் உங்களுக்காக பிளே பண்ண போறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடல் உங்களுக்காக வெண்ணிற ஆடை திரைப்படத்திலிருந்து பி சுசிலாவோட குரல்ல கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ 91.4 எல்லாமே எப்பவுமே சமதோள.

ரெயின்போ ரிவ்யூ நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வாழ்க்கை படகு திரைப்படத்தில் இந்த பி சுசிலாவோட குரல கரந்தாசனுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைந்திருங்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

நேரம் 10:14 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சாந்தி திரைப்படத்தில் இருந்த டிஎம் சவுந்தரராஜன், பிபி ஸ்ரீனிவாசோட குரல்களில் கண்ணதாசனுடைய வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டு நீந்திருங்கள்.

பார்த்தான் சுண்ட சொல்லும், கண்டவன் வாயை கிண்ட சொல்லும். காசிருந்தா தான் சுண்ட சொல்லும், கண்ட

பூவா தலியா திரைப்படுதல்னு பாடல் கேட்டு முடிச்ச இந்த நேரம் 10:23 ஆயிட்டு ரெயின்போ ரிவான் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக பூஜைக்கு வந்த மலர் திரைப்படத்திலிருந்து ஏல் ராகவன் எஸ் ஜானகியோட குரல்களில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நீந்திருங்கள்.

கண்ணே வாடா கண்மணி வாடா பொன்னே வாடா பொன்மணி வாடா புன்னகை புரியும் கண்ணா வாடா புல்லாங்குழலின் மன்னா வாடா அழகே வாடா அருகே வாடா அன்பே வாடா.

பஞ்சவர்ண கிளி திரைப்படத்தில் இந்த பாடல் கேட்டு முடிச்சு இந்த நேரம் 10:32 ஆயிட்டு இருக்க ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நீ திரைப்படத்திலேருந்து எல்லா ஈஸ்வரியோட குரலில் வாலியுடைய வரிகளை எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நீந்திருங்கள்.

நானல் தெரியப்படுதல் பாடல் கேட்டு முடிச்ச நேரம் 10:39 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைன் கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக கன்னிதா திரைப்படத்திலிருந்து சீர்காழி கோவிந்தராஜனுடைய குரலில், எல்லாரேஸ்வரியோட குரல்களில், கண்ணதாசனுடைய வரிகளில், கே வி மகாதேவனுடைய இசையில் பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நேர்ந்திருங்கள்.

0: அழைத்தது முன்னாலே
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுருவாயாலே குழு குழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே குழு குழு காத்துக்கு கதகத பாக மிதிக்குது காலாலே
0: காட்டுப்புறா ஒண்ணு ஜோடியே.

0: அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது.
1: காட்டுப்புறா ஒன்னு ஜோடி.

நேரம் 10:46 ஆயிட்டுக்கு ரெயின்போ ரிவைன் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக இரவும் பகலும் திரைப்படத்துல இருந்து டாக்டர் சீகாழி கோவிந்தராஜன் பிசுசிலாவோட குரல்கள்ல பாடல் வந்துட்டே இருக்க, கேட்டு நின்றுங்கள்.

0: எல்லாமே தோல்.
1: நேரம் 10:56 ஆயாச்சு. ரெயின்போ ரேவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாம் உங்களுக்காக அன்பு கரங்கள் திரைப்படத்தில் இருந்து பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசிலா வடக்குரல்களில் வாலினுடைய வரிகளில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இதோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறது நான் யாழினி. தொடர்ந்து கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 11:01:38 ஆக போகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை, 101.6

கோகோணம் பண்பலை 100.4, வேலூர் பண்பலை 100.1, திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்களை கேட்டு நிச்சயம் உங்களுடைய மனம் மயங்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம நினைவில் வச்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வார்த்தைகள் யாருடைய மனதையும் காயப்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நாம் வாய் திறந்து பேசிட்டோம், இல்லை அவங்கள ஏதோ ஒரு கோபத்தில் திட்டிட்டோம் அப்படின்னா சொன்ன வார்த்தைகளை திரும்ப நம்மளால் வாங்க முடியாது. அதுக்கு நீங்கள் 1000 மன்னிப்புகளை கேட்கலாம், 1000 சமாதானங்களை தெரியப்படுத்தலாம். ஆனால் சொன்ன வார்த்தை யாருக்கு, யாரை பார்த்து நீங்கள் சொன்னீங்களோ அவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய காயத்தை அது உருவாக்கிடும். அடுத்தவர்களுடைய காயத்திற்கும் கண்ணீருக்கும் நம்மளுடைய வார்த்தைகள் பொறுப்பாக இருக்கக்கூடாது. அதனால் உதிர்க்கக்கூடிய வார்த்தைகளை யோசித்து பேசுங்க. உங்களுடைய வார்த்தை அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் உங்களை எப்போவுமே அன்பாக பார்த்துக்கிற அந்த ஒரு வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருக்கணுன்றத ஒரு சின்ன விண்ணப்பத்தை மட்டும் இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு இன்றைக்கி நாம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை தொடங்கலாம். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக ஆத்தாவன் கோவிலிலே திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறதை கேட்கலாம். வாங்க.

நேரம் 11:08 ஆயிட்டிருக்குது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக புலமைப்பித்தனுடைய வரிகளில் எஸ்பிபி மற்றும் சந்தியா இணைந்து பாட வராங்க. எந்த படத்திலிருந்து? அழகன் படத்திலிருந்து. கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:12. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல், கால் போகும் போக்கில் மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட முள்வேலிதான், நான் போகும் பாதை நிழல் போல கூட வருகின்ற பூங்காற்றும் என் தோழிதான், நீண்ட தூரம் ஓடும் மேகம் யாரை தேடுதோ, நீரில்லாமல் வாடும் எந்தன் ஊரை தேடுதோ, நானும் என்னை கேள்வி கேட்கும் நாள் இது. நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிபோதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே, ஆழம் விடுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டம் ஆடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன், வேநீர் காலம் வாழ்த்து கூறும் நாள் இது, திருநாள் இது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக பிரம்மா படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.

0: மனசு மயங்கும்,
1: மனசு மயங்கும்.
2: கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் ஜி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும். படி.
3: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமானது.

0: நேரம் 11:23 50 நொடியாகுது. குணா படத்திலிருந்து பாடலை கேட்டு வந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக. நீ சூட்டும் பூவுக்காக நெடுங்கூந்தல் ஆடுது, நீ வைத்த பொட்டுக்காக நடுநெத்தி வாடுது. ஆத்தாடி உன்னைத்தானே உயிர் நாடி தேடுது, காவிரி எங்கே போகும் கடலோடு கூடுது. அந்தி பொழுதில் தென்னங்கிளையில் தென்றல் கூத்தாட, மையல் எழுதி மஞ்சக்குருவி கையை கோர்த்தாட. அடங்காத ஆசை கொண்டு நானும் போராட. கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக ஒலிக்க இருக்கிறது. எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க, வாங்க கேட்கலாம்.
1: I love, love, love, love, love, love, love, love, love.

நேரம் 11:29 21:29 மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நம்மளோட சேர்ந்து மதுரையிலிருந்து ரத்தனகுமார் இணைந்திருக்காரு, ஹேமலதா, கும்பகோணம் பேட்டை கடை தெருவிலிருந்து ஆனந்த், ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது, இரவு 11:15 முதல் அதிகாலை வரை ஏற்காடு பல்மலையிலும் அஞ்சல் செய்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியசாமி சித்ரா தண்டல் நகர் திருச்சியிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. சின்னஞ்சிறு பூவே பாடல் சிறப்பு அப்படின்னு சொல்லி புரட்சவாதத்திலிருந்து சவுந்தரராஜன் சொல்லியிருக்காரு. கொடமண்டப்பட்டியிலேருந்து கே வி ஜெயசிலன் இனிய நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பத்மநாபன் ராமசாமி மாம்பழத்திலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்தோணிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. விரிவுரை தந்த கவியரசியே, தெளிவுரை பின் கீத வரிசையே, மனசு மயங்கும் நாத அணிவரிசை, மனதில் நிலைத்த அமுதகானம், மயங்கி வைத்த மயங்க வைத்தது அந்த காரணம், நித்திரை மறந்து கேட்க ஆனந்தம் அப்படின்னு சொல்லி வீரராகவன் மாதவரத்திலிருந்து இணைந்திருக்கிறாரு. அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன், சின்னஞ்சிறு பூவே சங்கீத ராகங்கள், இவளொரு இளங்குருவி, இந்த பாடல்கள் அனைத்தும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேனி சிலமலையிலிருந்து பிச்சமணி புஷ்பம் குடும்பத்தினர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆர் ரமா டி நகர்லேருந்து ரமா ரவி, மனசு மயங்கும் பாடல்கள் அனைத்துமே தேவகானங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருச்சிராப்பள்ளி முசிறியிலிருந்து சுகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. நீங்கள் ஒளிபரப்பு செய்யும் எல்லா பாடல்களையும் தூங்காமல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். தேனி ஹரிராம் மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்கிறாரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ரமேஸ்வரி சொல்லியிருக்கிறாங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய இரவு வணக்கம், வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை, ஆத்தாவுன் கோவிலிலே திரைப்பட பாடல் அருமை, தொடர்ந்து வந்த அழகன் படப்பாடல் அனைத்துமே அருமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாபு முள்ளக்காடிலிருந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். அடுத்ததாக பாஸ்கரன் இணைந்திருக்கார் நிகழ்ச்சியிலிருந்து. துறையூர் காமாட்சிபுரத்துலேருந்து இவர் இணைந்திருக்கிறாரு. இன்னும் நிறைய நண்பர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நாம் இந்த பாடலுக்கு பிறகு கேட்டு வந்துடலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த

பாடல் உங்களுக்காக சின்னத்தம்பி படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. யார் இதுன்னு பார்த்துடலாம். இளையராஜாவுடைய இசை, வாசுவினுடைய இயக்கத்தில் எஸ்பிபி மற்றும் குழுவினரோடு இணைந்து பாட வந்த அந்த பாடல் இதோ.

11:37 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீங்க. நமக்காக அடுத்த பாடலை யார் வராங்கன்றதை பார்த்துடலாம். மனோ மற்றும் சித்ரா இணைந்து பாடிய பாடல், இளையராஜாவுடைய இசையில், ஆர்கே செல்வமணியோட டைரக்ஷனில். இதோ அந்த பாடல் கேட்கலாம், வாங்க.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஃ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6:00 முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: நேரம் 11:44. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஏரிக்கரை பூவெல்லாம் எந்த பெயரை சொல்லாதோ, பூ வசந்தமே நீ மறந்ததின் ஆற்று மணல் மேடெங்கும் நான் வரைந்த கோலங்கள் தேவம் உள்ளேயே காணவில்லையே. காதல் சோதனை, இரு கண்ணில் வேதனை, ஒரு வானம் பாடி தேகம் பாடி படும் சோகம் கூடி. எந்தனது கல்லறையில் வேறு ஒருவன் தூங்குவதா, விதி என்பதா சதி என்பதா, சொந்தமுள்ள காதலியே வற்றிவிட்ட காவேரியே, உந்தன் ஆவியை நீ வெறுப்பதா, இது கண்ணீர் ராத்திரி அடிக்காடி. இது தேயும் தேதி கண்ணீராகும், நீதான் எந்தன் பாதி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, தேவதை போல் பெண் இங்கு வந்ததுன்னு சொல்லி, கோபுர வாசலில் திரைப்படத்திலிருந்து, மலேசிய வாசுதேவன், மனோ மற்றும் சுரேந்தரோட குரல்களில், வாலியோட வரிகளில், இளையராஜாவோட இசையில் பாடல் கேட்கலாம் வாங்க.

0: நேரம் 11:51 ஆகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவாக ஏறலாம் கலந்துருக்காங்கன்றத பார்த்துடலாம். முனிராஜ் ஸ்ரீதேவி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. கார்த்திக், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி கோவனூர்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஜெயஸ்ரீ குட் நைட் சொல்லிட்டாங்க. ரெயில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, கிழமையோ சனி பாடல்களே ஹனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. சண்முக சுந்தரம் குருசாமி அவங்களும் இனிமையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கொருக்குப்பேட்டிலேருந்து முத்துமாரி, மனசு மயங்கும் உண்மையிலேயே மனசை மயக்குகிறது, பாடலெல்லாம் மிக மிக அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சரவணன் அழகுமணி, திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் வைரப்பிள்ளைப்பட்டியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. பரமக்குடியிலேருந்து ஸ்ரீராம், ஆற்காடிலேருந்து சாத்தூர் மகேஸ்வரி இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இத்தனை பேரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய பயணம் தொடர்ந்து வரட்டும். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ, என் ராசாவின் மனசில் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது, கேட்கலாம் வாங்க.
1: குயில் பாட்டு போ வந்ததென்ன இளமானே,

நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை நோக்கி வந்துட்டோம். உங்களுக்காக நிறைவு பாடலும் ஒழிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நம்மளுடைய நண்பர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஒரு தடவை சொன்னவங்களே மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அவங்களுடைய மெசேஜ்களை மட்டும் தவிர்த்திடுவோம். தொடர்ந்து நாம் பயணிக்கலாம். உங்களுக்காக இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களும் பல பாடல்களும் இணைந்திருக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி தொகுப்பு நம்மளுடையது தான். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் இவ்வளோ நேரம் விழித்திருந்து இந்த பாடலை கேட்டு நிச்சயம் இந்த பாடல்கள் எல்லாமே உங்களுடைய மனசுக்கு பிடிச்சதாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோட இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா. இணைந்திருங்கள் நமது பண்பலையோடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை, 102.1 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, மதுரை பண்பலை மற்றும் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

ஒரு விதம், கொடிகள் எல்லாம் பலவிதம், கொடிக்கு கொடி ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம், கொண்டாட்டம் பலவிதம், நானதிலே ஒரு விதம். பறவைகள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

வணக்கம் நேர்களே, நேரம் 4:40. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3

மதுரை பண்பலை 101.6 கும்பகோணம் பண்பலை 100.4 வேலூர் பண்பலை 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசையில் பக்தி பாடல்கள்.

ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு வரும்பொழுது நேரம் சரியா 4:05. கேஜே யேசுதாசுடைய குரலில், கண்ணதாசனுடைய வரிகளில், வி தட்சிணாமூர்த்தியுடைய இசையில் அந்த பாடல் ஒலித்தது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சோழமங்கலம் ராஜலட்சுமியுடைய குரலில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இயற்றிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், கௌரி கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம்.

நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம். சதீஷ்குமார் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் மிருதங்கம், சி சுவாதி இசை, ராமசாமி தூரன் இயற்றிய ராமசாமி தூரன் என தொடங்கும் பாடல் ஒளி.

பொங்குமங்கலம் நிகழ்ச்சியில் சுண்ணாமுக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாதஸ்வரம், சின்ன ராஜா குப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்களின் தவில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. கஜவதனா என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ராகம் ஸ்ரீரஞ்சனி, தாளம் ஆதி தாளம்.

நேரம் 4:27. ஷோபுரி ஸ்தோத்வரா என தொடங்கும் பாடலின் மங்கள இசையை கேட்டு முடித்தோம். ஜெகன்மோகினி ராகம் ரூபகத்தாளம் தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனையிலிருந்து கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக

தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனையிலிருந்து பொங்கும் மங்களத்தில் நாம் மங்கள இசை கேட்டு முடித்தோம். நாசிக பாஷணி ராகம் ரூபக தாளம்.

மைசூர் வாசுதேவாச்சாரியர் இயற்றிய பாடலின் மங்கள இசையை கேட்டோம். ராகம் சிம்மேந்திர மத்தியமும் தாளம் மிஸ்ரச்சாபோ. இதுவரை நாம் கேட்டது பொங்கு மங்களம். நிகழ்ச்சியில் சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாதஸ்வரம், சின்ன ராஜாங்குப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்களின் தவில் கேட்டோம். நூற்று 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை. நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பாம்பே சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ சாரதா சுப்ரபாதம் கேட்கலாம்.

நேரம் 5:20:51. தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து பாம்பே சகோதரிகளுடைய குரலில் ஸ்ரீ புவனேஸ்வரி ஸ்துதி கேட்கலாம்.